பாக்களை பூக்களாய் தூவி நல்லெண்ணம் நமக்குள் வர வேண்டி நல்லது செய்ய ஆற்றலை பெறும் நேரமாய் ஆர்வத்தை தேடும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

பாடல் வரிகளால் படைத்தவனை பண்பலை வழியே ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலையில்

இறைநாமம் இசையாக ஒலிக்க, பக்திராகம் மனதை வருட, அன்பும் அருளும் இதயத்தில் நிறைய, இனிமையான இறை நினைவோடு பயணிக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மா.

நேர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைமணம் கமழ இசைப்பூக்களால் தங்கள் இதயம் நாடி வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்புடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன்

இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். உலகத்திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் EKYC-யை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பச்சை புல்லின் நுனையில் பனித்துளிகள், பூக்களின் வாசம் சுமந்து வரும் பூந்தென்றல், குயிலின் இசையோடு மலர்ந்துள்ளது ஓர் அழகான நாள். கோடை பண்பலை 100.5 உதயமாகிறது வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மேரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்புரு பருவரல், குரல் எண் 1187.
2: புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு.
3: கணவரை தழுவி கிடந்தேன், என்னை அறியாது சற்று விலகி படுத்தேன். அந்த அளவில் என்னை அள்ளிக்கொள்வது போல உடம்பு முழுவதும் பசலை நோய் அப்பிக்கொண்டது. குறள் எண் 1187 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு.
3: கணவரை தழுவி கிடந்தேன், என்னை அறியாது சற்று விலகி படுத்தேன். அந்த அளவில் என்னை அள்ளிக்கொள்வது போல உடம்பு முழுவதும் பசலை நோய் அப்பிக்கொண்டது. குறள் எண் 1187 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

சுந்தர தேன்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இன்று அரசுக்கெவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் அறிவிப்பு மற்றும் பாடலை தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ, தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம், இன்றைய தளிராக கொடைக்கானல் ஆண்டோ. 7:00 சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். புமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்க சுகி சிவம் அவர்கள். 8:30 வைக்கிங் மணின்சன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். இன்றைய வண்ணம் கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. நீரலையில் பங்கேற்கிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குநர் டாக்டர் பி முத்துபாண்டி அவர்கள், உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தயாலகிருஷ்ணன். 9:30 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வானவில். 10 மணிக்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு.

நண்பகல் 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகையின் மகள் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு வேன்றார் வந்தார். சிறப்பு விருந்தினர் தேனி நாவரசி பாஸ்கரன் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் திருச்சி கூன்றாக்கம்பட்டி பானுப்ரியா அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும்.

இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் டிராயர்கள் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். இடைக்கால இணை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகையின் சித்திரச்சவானம். 5:30 வைகிங் மணின்சன் பிரீவ்ஸின் சித்திரச்சவானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:50 போமக்ஸ் பனியன்கள் ஜொட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவி குறுந்தகள் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலொரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு. 8:25 ஐயம். 9:00 தவழ்ந்து வருகிறது கொடைத்தீன்றல். 10:00 நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக இடைவிடாத பாடல்களோடு. 11:00 இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் நேயர்களை. கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்

0: முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: கோடை பண்பை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. காஞ்சிபுரம் மாவட்டம் அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள்

கோவில்களின் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்திலேயே அமைந்துள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்று அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ஆகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்துள்ளது. பேருக்கேச்சார் போல் இக்கோவிலில் பெருமாள் 8 கரங்களுடன் காட்சியளிப்பது தனி சிறப்பாகும். அட்ட புய்யக்கரம் எங்கனும் நாவிவர் வண்ணமெனில் ஏது மறிக்கிளம் ஏந்திலையார் சங்கும் மணமும் நெறிவுமெல்லாம் தம்மணவாய புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவிள் நீலம் புனைந்த மேகம் அங்கணம் போன்றிவர் ஆர்கொள்ளன்ன அட்ட புயக்கர தேனென்றாரோ என திருமங்கையாழ்வாரால் பாடப்பெற்ற இப்பெருமாள் வளப்புறமுள்ள கரங்களில் சக்கரம் வாள் மலர் அம்பு ஆகியவற்றையும் இடப்புறம் சங்கு வில் கேடியம் தண்டாயுதம் ஆகியவற்றையும் தாங்கியுள்ளார். இக்கோவில் பல்லவர் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் சரஸ்வதி தேவிக்கு லட்சுமி தேவி பெரியவரா தான் பெரியவரா என்ற சந்தேகம் எழுந்தது. இது பற்றி தனது கணவர் பிரம்மாவிடம் கேட்டார். அவர் லட்சுமி தான் உயர்ந்தவர் என்றார். இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத சரஸ்வதி தேவி இந்திரனிடம் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார். அவரும் லட்சுமி தேவியே உயர்ந்தவர் என்றார். தன்னை விடுத்து லட்சுமியை உயர்ந்தவர் என கூறியதால் தனது கணவர் பிரம்மா மீது கோபம் கொண்டு பிரிந்து சென்றார். இந்த சமயத்தில் பூமியில் தனக்கு விக்கிரக வழிபாடு இல்லை என்பதற்காக விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்த ஏற்பாடுகள் செய்தார். மனைவியுடன் சேர்ந்துதான் யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி. ஆனால் தன்னை அவமதிக்கும் வகையில் தான் இல்லாமல் யாகம் நடத்தும் பிரம்மா மீது சரஸ்வதி கடும் கோபம் கொண்டார். இதனால் வருந்திய சரஸ்வதி யாகத்தை அழிக்க சரபாஸ்வரன் போன்ற கொடிய அரக்கர்களை அனுப்பி வைத்தாள். தன்னை காக்கும்படி பிரம்மனும் பெருமாளை வேண்டு பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அரக்கர்களையும் பின்வந்த காளியையும் அழித்து யாகம் சிறப்பாக நடைபெற செய்தார்.

0: நமோ நமோ.
1: ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட 108 திருப்பதிகளில் திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் மங்களா சாசனம் செய்த 44வது திருப்பதி இந்த அஷ்டபுயக்கரம் பெருமாள். இங்கு அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றுவதற்கு முன்பே ஆதிகேசவ பெருமாளாக இத்தலத்தில் அருள்பாலித்து வந்திருக்கிறார் என்றும், மங்களா சாசனத்திற்கு பின்தான் அஷ்டபுஜ பெருமாள் பிரபலமானார் என்றும் கூறுவார்கள். 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள தாயாரை தனியாக பாடல் பாடி மங்களா சாசனம் செய்த சிறப்பு பெற்ற தலம். சாதாரணமாக பெருமாள் கோயில்களில் ராஜகோபுர நுழைவு வாயிலில் ஒரு திசையிலும் சொர்க்க வாசல் ஒரு திசையிலும் இருக்கும். ஆனால் இங்கு சொர்க்க வாசலும் கோயிலின் நுழைவு வாசலும் வடக்கு நோக்கி இருப்பது கோயிலின் சிறப்பம்சமாகும். தொண்டை மண்டலத்திலுள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபத வாசல் உள்ளது. அதேபோல் இக்கோவிலின் வரலாறும் சற்று விந்தையானது. இந்திரனுக்கு நிகரான தகுதியுடைய மகாச்சந்தன் எனும் யோகிக்கு இந்த பூலோக பிறவியை விட்டு இறைவனின் திருவடி சேர எண்ணம் தோன்றியது. எனவே பெருமாளை நோக்கி தவம் புரிந்தார். இதை கண்ட இந்திரன் தன் பதவி பறிப்போய் விடுமோ என அஞ்சி மகாசந்தன தவத்தை கலைக்க தேவலோக மங்கையை அனுப்பி பார்த்தான். எதற்கும் அசையாத யோகி தவத்தில் மும்மரமாக இருந்தார். பிறகு இந்திரன் ஆண் யானையாக

0: ஒரு மாறி யோகியின் இருப்பிடம் வந்தார். இந்த யானையின் அழகில் மயங்கி தானும் யானையாக மாறி யானைகளின் கூட்டத்தோடு சேர்ந்து காடுகளில் திரியும் போது அங்குள்ள சால கிராமத்தில் நீராடிய போது தன் யோக வாழ்க்கை நினைத்து மிகவும் வருந்தியது. பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு பரிகாரம் தேடியது. மிருகண்டு முனிவர் இதன் நிலை கண்டு வருந்தி காஞ்சிக்கு சென்று வரதராஜ பெருமாளை வழிபட்டால் உனது எண்ணம் நிறைவேறும் என்றார். அவ்வாறே யானையும் வழிபட்டு வந்தது. ஒரு சமயம் அஷ்டபுஜ பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு அந்த யானைக்கு கிடைத்தது. அவரது அழகில் மயங்கி அவரையே வழிபட்டு தினமும் 14,000 மலர் கொண்டு பூஜித்து வந்தது. ஒரு நாள் பூக்கள் இல்லாத வேளையில் அருகிலுள்ள குளத்தில் பூ பறிக்க சென்றபோது அதிலுள்ள முதலை காலை கவ்வியது. பயந்து போன யானை ஆதி மூலமே என அபாய குரல் கொடுத்தது. உடனே பெருமாள் கருட வாகனத்தில் ஏறி வந்து தனது சக்கரத்தினால் முதலையின் தலையை எடுத்து யானையை காப்பாற்றியதாக வரலாறு உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
4: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
7: அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை.
6: மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
8: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யா ஏஜென்சிஸ்
10: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th. மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
2: வழங்கும் வசந்த விடியல்.

கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பூந்தளிர் நேரம் காலை பொழுதை அழகாக்குவதற்காக இதோ மலர்கிறது ஒரு இனிய மொட்டோடு. நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க அழகாக, கண்களால் இங்கேயும் அங்கேயும் துருதுருன்னு பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேர் என்ன, என்ன படிக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்க நீங்கள் எல்லாரும் ஆவலாக இருக்கீங்க. நாங்களும் இங்கே கேட்க ஆவலாக இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஆண்டோ.
0: ஆண்டோ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: சரி, அப்பா பேர் சொல்லலாமா?
1: இம்மானுவேல்.
0: அம்மா பேர்?
1: ரோஸ்பெரி.
0: உங்கள் கூட உங்களோட ஃப்ரெண்டு பேர் எனக்காக சொல்லலாமா?
1: ரியான், ஜெனிசா.
0: சரி, உங்களுக்கு அக்கா இருக்காங்களாம், ரெண்டு அக்காவா? அவங்க பேர் சொல்லலாமா?
1: ஜியாக்கா. இன்னொன்று.
0: சரி, அக்கா உங்களை அன்பாக பார்த்துக்குவாங்களா, அட்டி தம்பியை போட்டுருவாங்களா?
1: பார்த்துக்குவாங்க.
0: சேர்ந்து விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம்.
0: என்ன விளையாடுவீங்க?
1: துப்பாக்கி.
0: துப்பாக்கியா? அம்மா டி, சுற்றுவீங்களா? சரி, என்னென்ன, எத்தனை துப்பாக்கி வச்சுருக்கீங்க?
1: ஒன்று பெருசு, ஒன்று சின்னது.
0: யார் பெருசு எப்பவும் எடுப்பா, அக்காவா நீங்களா?
1: நாங்களோ அக்காவோ. நான் பெருசு எடுத்துக்கோ, அக்கா சின்னதை எடுத்துக்குவா.
0: அக்கா சின்னதை எடுத்துக்குவாங்க. ஷேர் பண்ணிக்கிடுவீங்களா?
1: ஆமாம்.
0: ஓ, நல்ல பசங்க. என்னப்பா, சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? ரைம்ஸா, ஸ்டோரியா?

0: Because it'll be my fingers on finger in the spot. Just say finger on mind. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வணக்கம்.
1: ஓ வணக்கம், அழகா சொல்லி முடிச்சிட்டீங்களே. யார் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம்?
0: மிஸ்.
1: உங்க மிஸ் பேர் என்ன?
0: மணி மிஸ்.
1: அப்படியே, உங்க மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: சரி, கிளாஸ்ல நீங்க ரொம்ப சமத்தா இல்ல சேட்டை பண்ணுவீங்களா?
0: சமத்தா இருக்கு.
1: ஆண்டோ சமத்தா? எனக்கே தெரியலையே, மேமுக்கு தெரியுமா நீங்க சமத்துன்னு? உங்களுக்கு ஸ்கூலு ரொம்ப பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கு.
1: சரி, சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க
0: வீட்டில்? வீட்டில் இருந்துட்டு வந்துடுவீங்களா?
1: ஓ சரி சரி. பெரிய ஆளாகி நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: பெருசாகும்
1: போது என்ன ஆகணும்?
0: காமராஜர்.
1: காமராஜர் மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா நீங்க? அப்படியா? நீங்க ஒரு நல்ல பெரிய தலைவராக வாழ்த்துக்கள் கோடை பண்பலை சார்பாக. சரியா? நன்றி.
0: தேங்க்யூ சார்.
2: கோடை பண்பலின் நிருபொழியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: கோடை பண்பலை 105 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை, மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சிஸ்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
7: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
8: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
10: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
11: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
12: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
11: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: அணில் முறுக்கு
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி,
4: பரமத்தி வேலூர்.

0: மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: கோடை பண்பை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
5: அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை.
4: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யா ஏஜென்சிஸ்.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th. மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
0: வழங்கிய வசந்த் விடியல்.
9: பரபரப்பான உற்சாகமான இந்த காலை வேளையில் நேயர்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு பெறுகிறது வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மீறி. நன்றி நேயர்களே, இனி சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நீ நம்பலாம், ஆனா ஏன் சங்கடம் எனக்கு தான். நாலாம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை தெரியுமா. நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஆசைப்பட்டு ஏதாவது முயற்சி பண்ணா கூட ஒரே போராட்டம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சிம்பிளா ஒரு டிப் சொல்லட்டுமா? நாம ஒரு இடத்துக்கு போறதுக்காக பஸ்ல ஏறோம்னு வச்சுக்கோங்க. நாம இறங்க வேண்டிய நேரத்துக்கு ஒழுங்கா பாதுகாப்பா போய் இறங்கிடுவோமா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? போற வழியில ஏதாவது பிரச்சனைனா நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்? இப்படிலாம் பஸ்ல ஏறணும்னு நம்ம திட்டமிட்டு ஏறுவோமா? நிச்சயமா இல்லைங்க. அதாவது ஒரு பேருந்துல ஏறின உடனேயே நமக்கு வர முதல் குறிக்கோள் என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு சீட்டு கிடைக்கணும், அந்த சீட்ல உட்காந்தே ஆகணும். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடில இருந்து நாளைக்கு சீட்டு கிடைச்சிருமா கிடைச்சிருமா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருப்போம். அப்படியே சீட்டு கிடைக்கல அப்படின்னா கூட அந்த இன்ஜின் சீட்லயாவது எப்படியாவது உட்காந்துட்டு போயிடணும், இப்படிதாங்க நாமெல்லாம் நினைப்போம். ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? நின்றுட்டே போவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது இறங்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படியும் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம நிக்கிற இடத்துலயே நமக்கு தோதுவா ஏதுவா நம்ம அப்படியே கை கால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நிக்கிற இடத்தையே நம்ம வசதியா நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஆக்கிடுவோம். அவ்வளவுதானே. கடைசியில் நாம் இறங்குற இடமும் வந்துருங்க. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பேருந்து பயணத்துக்குள்ளே இருக்கிற சகிப்புத்தன்மை நம்ம வாழ்க்கையில் ஏங்க வர மாட்டேங்குது. ஐயோ, பேருந்தில் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களே, நம்ம உட்காரலைன்னா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி யாரோடையாவது சீட்டை நம்ம தட்டி பறிக்க முடியுமா? முடியாது இல்லைங்க. அப்படி தாங்க வாழ்க்கையிலையும். நமக்கு என்ன எப்போ எப்படி நடக்குமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகமான காலை நிகழ்ச்சி கேட்கலாமா? ஏழு மணி 5 நிமிஷத்துல உங்க கூட இணைகிறேன் நான், சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.
2: என்ன தலை அழகா, எழுத்தாணி மூக்கழகா,
3: கோவில் சிலை அழகா, கொல்லுதடா
4: நறுக்கு சவரம் செஞ்சு நடுத்தருவ போற வர
3: போனா.

ஜனனி மதன் அப்படின்ற பாடகியோட குரல்ல வீராப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சவங்க ஏழு மணி பத்து நிமிஷத்துல யார் இந்த ஜனனி மதன்?

அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நகைச்சுவைனா சிரிப்பு வருங்க, சிரிப்பையே நகைச்சுவையாக்குனா எப்படி இருக்கும்? அதாவது நகைச்சுவையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்ச நகைச்சுவை நடிகர் மதன் பாபு இருக்கார் இல்லைங்க, அவருடைய மகள் தாங்க இந்த ஜனனி. அடடா, இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாது அப்படின்றவங்களுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம் தாங்க. நம்ம மதன் பாபு சாருமே நல்லா பாடுவாரு, அவர் ஒரு ட்ரம்ஸ் பிளேயரும் கூட. இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா, அடியே மனோ நில்லனா நிக்காதடி அந்த பாட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே பிஜிஎம்லாம் அப்படியே அழகா வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருப்பாரு. அவங்களோட பொண்ணு தாங்க இந்த ஜனனி மதன். நிறைய பாடல்கள் பாடல அப்படின்னாலும் ஓரளவுக்கு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, ஆனா எல்லாமே ஹிட்டான பாடல்கள்ங்க. இப்ப என்ன பண்றீங்க, அடுத்த பாடல் வரப்போது இந்த பாடலை நீங்க கேட்டுட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல இப்பயே கேட்டாலும் பரவாயில்ல. இப்ப 7:12 ஆயிடுச்சு. இதே மாதிரி டியூன்ல இதே மாதிரி பீட்ல இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா? வாங்க கூடி பன்மலை நூறு பிள்ளை எங்களோட சுகமான காலை நிகழ்ச்சியில.

17 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். மணிக்கு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கு. யாருடைய தெரிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பானுப்பிரியா அவங்களுடைய தெரிவில் தாங்க உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கு. என்ன தெரிவு அப்படின்றது எனக்கு தெரியுங்க, ரொம்ப சூப்பரான தெரிவில் தான் அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்லிட்டா உங்களுக்கு ஆர்வம் போயிடும், அதனால நீங்கள் தவறாமல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க சரிங்களா? இப்போ வாங்க கண்ணதாசனா கூப்பிடலாமா?

0: கவிஞர் கண்ணதாசன் மட்டும் இல்லைங்க, நிறைய பாடல் ஆசிரியர்கள் எழுதின பாடல்களை நம்ம வந்து கேட்போம். ஆனால் அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரியாமலே சில நேரத்தில் மெய்மருந்து கேட்டுருவோம். இனிமேல் நீங்கள் அப்படி கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 உங்களுக்காக என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பாட்டும் பதமும் வரப்போகுது. ஆனால் என்ன, 7:22 ஆயிடுச்சு, வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: போகாது.
1: முனையம்
2: ஊர்திகள் புறப்பட்டு செல்லும் இடம்.
1: முனையம்
2: ஊர்திகள் புறப்பட்டு செல்லும்
1: இடம்.
0: முனையம் இதயம் என்று ஆனாலே

இசைக்கு ஏத்த மாதிரி அப்படியே காலையில இருந்து சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது அப்படின்னாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே நமக்குள்ள வந்து உள்ள தொற்றிக்கொடுங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு பரபரப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரிதான் நிலையத்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய அன்பு சொந்தக்காரங்க ஒருத்தங்க வரப்போறாங்க. வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினரா யார் வரப்போறாங்க தெரியுமா? தேனியிலிருந்து நாவரசி பாஸ்கரன் அப்படின்ற நம்ம அன்பு நேயர் வரப்போறாங்க. பேர் செம்மையா இருக்குல்லங்க. அவங்ககிட்ட எதுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு நான் முதல்ல கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து வென்று இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்கணும். அவங்களும் ஏதேதோ சொல்லலாம்னு நினைப்பாங்க. அப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்கணுன்னா 2 மணிக்கு கேளுங்க. ஆனால் இப்போ அவங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் வருது, கேட்கலாமா? 7:25

ஏதோ நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ சொல்ல வந்து மறந்துருச்சு, ஒரே படபடப்பாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற அன்பு சகோதர சகோதரிகள்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் பெசாட்டு அப்படியே சந்தோஷமாக வாங்க, இணைப்பை ஏற்படுத்துங்க, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க. இன்று காலை 8 மணிக்கு வரக்கூடிய மனதோட ராகம் நிகழ்ச்சியிலையும், அப்புறம் இன்றளவு 10 மணிக்கு வரக்கூடிய நினைவே சுகம் நிகழ்ச்சியிலையும். இப்போ 7:31 ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து யாரோ சாமி கிட்ட ஏதோ வேண்டாங்களாம், வாங்க என்ன வேண்டாங்க அப்படின்னு கேட்டு வந்துடலாமா? பாருங்க இந்த ஸ்ரேயா கோஷல் எப்படி பாடி இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தமிழே தெரியாம கேட்கலாம் வாங்க.

0: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த மாதிரி காலை நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான பாடல்கள் கேட்டாலும் அந்த கிராமத்து நடையில் இருக்கிற பாடல்கள் கேட்கும் பொழுது அப்படியே தனியாக ஒரு மாதிரி சுகமாக தானேங்க இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா? வாங்க.

0: எனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
1: பூமக் சினவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
2: அண்ணா, உங்களிடம் சில முக்கியமான அவசரமான கோப்புகளில் கையொப்பம் பெற வேண்டும். அதையெல்லாம் உடனடியாக பெறுவதற்கு என்னுடைய உதவியாளரை எடுத்து வர சொல். எங்க என்னுடைய உதவியாளர்? என்னோடு தானே வந்தார். எங்கே காண? அங்கேயே நின்று விட்டாரா உதவியாளரே? ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? இதுவெல்லாம் அவசர கோப்புகள், முக்கியமான கோப்புகள். உடனடியாக மன்னரிடம் கையொப்பம் பெற்று ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க வேண்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதானே அழைத்து வந்தேன். ஏன் மசமசம் என்று அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை இந்த கோப்புகளின் அவசரம் குறித்தும் முக்கியத்துவம் குறித்தும் வரும்போது தானே சொல்லிக் கொண்டு வந்தேன். எல்லாம் தெரிந்தும் எதுவுமே தெரியாதவர் போல அங்கேயே அசால்ட்டாக நின்று கொண்டிருக்கிறீர்களே. ஒரு பதபதப்பு கூட உங்கள் முகத்தில் தெரியவில்லையே. உங்களை பார்க்கும் போது எனக்கு வருகிற கோபத்திற்கு என்னுடைய உடைவாளை எடுத்து உங்களுடைய தலையை சீவி விட வேண்டும் என்று தோன்றுகிறது ஐயா.
3: அமைச்சரே அமைச்சரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உதவியாளர் உங்கள் உடன் வருவதற்கு தாமதம் செய்ததற்காகவா உடைவாளை எடுத்து அவர் தலையை சீவி விடுவேன் என்கிறீர்கள்? என்ன அமைச்சரே, இவ்வளவு சிறிய தவறுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுக்கிறீர்கள்?
2: பின்னணமன எவ்வளவு சொல்லியும் அதற்கான வேகத்தை காட்டாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தால் கோபம் வருமோ? வராத பாருங்கள். இவ்வளவு நடந்தும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான் பாருங்கள். எனக்கு வருகிற கோபத்திற்கு இங்கே என்னுடைய உடைவாள்.
3: அமைச்சரே அமைச்சரே, நீங்கள் இப்படியெல்லாம் கோபப்பட்டீர்களானால் உங்கள் கல்லீரல் காலியாகிவிடும்.
2: என்ன, கல்லீரல் காலியாகிவிடுமா? என்னமண்ணா, பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரம் செல்லவில்லை என்றால் பொங்கல் சுண்டல் காலியாகிவிடும் என்பதை போல கல்லீரல் காலியாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். என்ன, கோபப்படுவதற்கெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்படுமா? என்னமண்ணா, எதையாவது ஒன்றை சொல்லி பீதியை கிளப்பி விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: அமைச்சரே, நான் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன்.
2: என்னமண்ணா உண்மை? கோபப்படுவதற்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் உண்டு என்று சொல்லுவதா உண்மை?
3: ஆமாம் அமைச்சரே.
2: அது எப்படி மண்ணா?
3: அமைச்சரே, நான் சொல்லுவதை முதலில் கேளும் ஐயா.
2: சரி மண்ணா, என்னதான் சொல்ல வருகிறீர்கள் சொல்லுங்கள்.
3: அமைச்சரே, நாம் உண்ணுகிற உணவு, சுற்றுப்புற சூழல், நம்முடைய வாழ்வு முறை, இவைகளால் மட்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுவதில்லை. நம் ஒவ்வொருவரின் மனநிலையும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது அமைச்சரே.
2: அப்படியா மண்ணா? உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் என்னமண்ணா தொடர்பு?
3: நிறைய சம்பந்தம் இருக்கிறது அமைச்சரே. நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, கோபமாக இருப்பது, வருத்தமாக இருப்பது, வேதனையோடு இருப்பது, இது போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் வெறும் மனதை மட்டுமல்ல, நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பின் மீதும் தாக்கம் செலுத்துகின்றன என்று சொல்லுகிறார்கள் அமைச்சரே.
2: என்னமண்ணா ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், சற்று புரியும்படி கொஞ்சம் தெளிவாகத்தான் சொல்லுங்களேன்.
3: அப்படியா, சரி, உங்களுக்கு புரிவதை போலவே சொல்லுகிறேன், கேளுங்கள். அமைச்சரே, நாம் அதிகமாக கோபப்படுபவராக இருந்தால் அந்த கோபம் நம்முடைய கல்லீரலை பலகீனப்படுத்தும் என்கிறார்கள்.
2: ஓஹோ.
3: அதே போல அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் அது வயிற்றை பாதிக்கும் என்கிறார்கள்.
2: ஓ, அப்படியானால் கவலை வயிற்றை பாதிக்குமாமண்ணா?
3: ஆமாம் அமைச்சரே. அதே போல் ஒருவர் அதிகமாக துக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் என்றால் அவருடைய நுரையீரல் பாதிக்கப்படலாம் என்கிறார்கள். இன்னொன்று, நீங்கள் அதிகமாக பயம் உள்ளவராக இருந்தால் உங்களுடைய சிறுநீரகங்களை அந்த பயம் சோர்வடைய செய்யும் என்கிறார்கள்.
2: ஓ, இது வேற அம்மண்ணா. நல்ல வேலை, நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எதுவும் நம்முடைய மூளையையும் இதயத்தையும் பாதிக்காமல் இருக்கின்றனவே. அதுவரையில் மகிழ்ச்சி மண்ணா.
3: அமைச்சரே, சொல்ல மறந்து விட்டேனே, மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அந்த மன அழுத்தம் இதயத்தையும் மூளையையும் பாதிக்குமாம் ஐயா.
2: கேட்காமலேயே இருந்திருக்கலாம். அது சரி மண்ணா.
3: அமைச்சரே, இது போன்ற உணர்வுகளை எல்லாம் மனிதன் கட்டுப்படுத்தி சமநிலையில் வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று, சிறிது நேரம் தியானம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இவைகள் எல்லாம் மனமும் உடலும் ஒன்றாக சமநிலை அடைய செய்யும் என்கிறார்கள்.
2: ஓ, சிறப்பு மண்ணா, சிறப்பு. நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் உடலை எப்படி பாதிக்கும், அதிலிருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது போன்ற செய்திகளை எளிமையாக சொன்னீர்கள். அருமை அருமை. அதே போல் மண்ணா, எனக்கு இப்போதுதான் ஒரு உண்மை புரிந்திருக்கிறது.
3: அப்படியா, என்ன உண்மையை புரிந்து கொண்டீர் அமைச்சரே?
2: உங்கள் அறைக்குள் ராணியார் தினமும் உங்களை திட்டுவது இந்த அரண்மனை முழுக்க கேட்கும் மண்ணா. அப்போது இதெல்லாம் நாங்கள் பேசிக் கொள்வோம். ராணியார் நம் மன்னரை நாள்தோறும் இந்த திட்டு திட்டுகிறாரே, ஆனால் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் நம் மன்னருக்கு மட்டும் கோபமோ ரோஷமோ கொஞ்சம் கூட வருவதே இல்லையே. எப்படித்தான் இவர் அப்படியே இருக்கிறார் என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டும் பேசிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருப்போம். ஆனால் ராணியார் திட்டும் போதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்ததற்கான பின்னணி இப்போதுதானே எனக்கு புரிகிறது.
3: ஓ, அப்படியானால் இவ்வளவு நாள் என்னை ராணியார் திட்டியதை எல்லாம் ஒட்டு கேட்டு நீங்கள் எல்லோரும் கேலி கிண்டல்கள் செய்து கொண்டிருந்தீர்களா அமைச்சரே?
4: உங்களை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டதுகள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார் வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.

0: இப்படி அழகான பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அமைச்சரும் மன்னரும் காத்துட்டு இருக்கிறாங்களே, கோச்சுக்குருவாங்களே. வாங்க தர்பாருக்கு போயிட்டு வந்துடலாம்.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல?

0: மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன். மந்திரியாக கஜேந்திரன்.
1: ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:47.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் விஜய் சேதுபதி பேசுறேன்.
4: நீங்க நிஜமாவே நல்லவரா இல்ல கெட்டவரா?
3: இப்போ உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையா இருக்கேன். இது கோடை பண்பலை 100.5.
5: கை பறக்கும் காலு பறக்கும் சண்டிகினியும்.
3: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. தவறாம கேளுங்க.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

குடிப்பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இணைஞ்சு கேட்டுட்டு இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேலண்டர்ல போய் பார்ப்போம் நம்மளுடைய ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் பார்ப்போம், வேற ஏதோ அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு நடிகருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கவிஞருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே கேட்கல பார்க்கல அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. பரவாயில்லையே, இவங்க பிறந்த நாளில் தான் நம்மளும் பிறந்திருக்கோமா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, ஏன் அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி தாங்க இப்போ கோடை பண்பலை 100.5 7:50 ஆயிடுச்சு. இன்று அன்று கேட்க போகிறோம் இந்த நாளில் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேட்கலாம்.

0: கொடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று அக்டோபர் 1 1927 அக்டோபர் 1
3: தமிழக திரைத்துறையின் பொக்கிஷம் நடிப்பின் இமயம் அவர்தான் நடிகர் திலகம்
2: விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசனின் பிறந்த தினம் என்று
3: விசி கணேசன் என்ற இயற்பெயர் இருந்தாலும் சிவாஜி கணேசன் என்றால்தான் நம் அனைவருக்கும் தெரியும்
2: பராசக்தியில் தொடங்கிய நடிப்பு சக்தி படையப்பா வரை அடேயப்பா என சொல்ல வைத்த ஆளுமை
3: நடிப்பிற்கு மட்டுமல்ல தமிழ் உச்சரிப்பிற்கும் இலக்கணம் வகுத்தவர்
2: கட்டபொம்மனை வாபூசியை ராஜராஜ சோழனை திரையில் செதுக்கிய சிற்பி
3: தமிழ் 300
2: தெலுங்கு 9
3: 2 ஹிந்தி
2: 1 மலையாளம் என இவர் நடித்த படப்பட்டியல் நீளும் பார்வையாளர்களின் வரிசையும் நீளும்
3: 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார்
2: அரசு விருதுகள் மட்டுமல்ல ஆப்பிரிக்க விருதுகளும் பெற்றிருக்கிறார்
3: பத்மஸ்ரீ
2: பத்ம பூஷன்
3: செவாலியே
2: தாதா சாஹேப் பால்கே என விருதுகளின் விருந்து ஏராளம்
3: அவர் திரையில் தோன்றிய அன்றிலிருந்து இன்று வரை அவர் பாதிப்பின்றி படங்கள் மிளிர்வது இயலாத காரியம்
2: 1854 இந்திய அஞ்சல் துறை ஏற்படுத்தப்பட்ட நாள் இன்று
3: 1953 ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்ட நாளும் இன்று
2: 1982 சோனி நிறுவனம் முதலாவது சிடி பிளேயர் சாதனத்தை வெளியிட்ட நாளும் இன்று
3: 2006 பாண்டிச்சேரி புதுச்சேரி என பெயர் மாற்றம் நிகழ்ந்த நாளும்

0: இன்று
1: 2008 பூர்ணம் விஸ்வநாதன் தமிழ் திரை நடிகரின் நினைவு நாள் இன்று.
0: பொதுவாக 60 வயதை கடந்த ஆண் பெண் அனைவரும் மூத்த குடிமக்கள் அல்லது முதியோர் என்று கருதப்படுகின்றனர்.
2: அவர்களை மதிக்கவும் மரியாதை செலுத்தவும்
0: குடும்பம்
2: சமூகம் மற்றும் நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை நினைவுகூரும் வகையிலும்
0: அவர்களின் அறிவு
2: ஆற்றல்
0: சாதனைகளை பார்த்து கற்றுக்கொள்ளவும்
2: மக்களுக்கு எடுத்து கூறவும் கொண்டாடுகிறோம்
0: இப்பட்டறிவு நாளை.
2: அனைத்துலக முதியோர் நாள்
0: இன்று. 1977
2: வட அமெரிக்க சைவ உணவு சமூகத்தால் முன்மொழியப்பட்டு
0: 1978
2: பன்னாட்டு சைவ உணவாளர் ஒன்றியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் கொண்டாட்டம்.
0: மகிழ்ச்சி
2: கருணை
0: மற்றும் சைவ உணவு வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டாடப்படுகிறது.
2: இன்று உலக சைவ உணவு நாள்.
0: காஃபி அதாவது குழம்பி என்று தமிழில் சொல்லக்கூடிய
2: குழம்பி பிரியர்கள் கொண்டாடும் நாள்
0: இன்று உலக காஃபி நாள். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் மொத்த இரத்த தேவை
2: சுமார் 4 கோடி யூனிட்டுகள் ஆகும்.
0: கிடைப்பதோ வெறும் 40 லட்சம் யூனிட்டுகள் மட்டுமே.
2: ஒவ்வொரு 2 வினாடிகளுக்கும் யாரோ ஒருவருக்கு
0: இரத்தம் தேவைப்படுகிறது.
2: ஒவ்வொரு நாளும்
0: 38,000 மேல்
2: இரத்த கொடையாளிகள் தேவை இருக்கிறது.
0: பெரும்பாலும் தேவைப்படும் பிரிவு
2: ஓ ஆகும்.
0: இன்று தேசிய குருதி கொடை நாள்.
2: தொடங்கப்பட்ட ஆண்டு
0: 1975.
2: தொடங்கிய நிறுவனம்
0: இந்திய இரத்த மாற்றம் மற்றும்
2: நோய் எதிர்ப்பு நிறுவனம்.
0: தேசிய குருதி கொடை நாள்
2: என்று.
0: ராணுவ நர்சிங் சேவைகள் பிரிவு
2: முப்படைகள் மருத்துவ சேவைகள் பிரிவின் அங்கமாகும்.
0: இது சண்டை பிரிவு அல்ல,
2: ஆனால் இது முப்படைகள் இயங்க உதவும்
0: இன்றியமையாத உதவி பிரிவாகும்.
2: 1888 ஆண்டில்
0: பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட
2: இந்த பிரிவு முதல் உலக போரில்
0: பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் கீழ் பணியாற்றியது.
2: அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன.
0: 1926 ஆண்டு
2: நர்சிங் சர்வீசஸ்
0: பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் நிரந்தர பகுதியாக மாறியது.
2: அந்த நாள் தான் இப்படையின் தோற்றுவிப்பு நாளாக
0: கொண்டாடப்படுகிறது
2: என்று
0: இந்திய ராணுவ நர்சிங் சேவை தொடங்கப்பட்ட நாள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

வருஷத்தோட முதல் நாளில் இருக்கிற கொண்டாட்டம் இறுதி நாள் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை தாங்க. அந்த முதல் நாளுக்கு மட்டும் ஏங்க அத்தனை, இன்னைக்கு முதல் நாளுங்க, மாதத்தில் முதல் நாள் கோயிலுக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, புது ட்ரெஸ் எடுக்கலாம், இப்படி இருக்கிற இந்த மகிழ்ச்சி உற்சாகம் அந்த முதல் நாளுக்கு தரக்கூடிய முன் உதாரணம் கடைசி நாள் வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏங்க, கடைசி நாள் வரைக்குமே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறது என்னமோ இந்த காலமும் கடவுளும் தான். அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் நன்றியோடு இருப்போம் சரியா? நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி நேர்களே.

0: தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமை அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலையின் 1.5 இப்பொழுது வருகிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்னைக்கு எந்த மாவட்ட நேயர்களுக்கு அப்படின்னா, முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ள மாவட்டம். இங்கு இருக்கிற ஆழித்தேர் தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக போற்றப்படுகிறது. திருவாரூர் மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இப்போ முதல் நேரம் சந்திச்சிடலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
5: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜா நெல்லிமலை. நல்லா இருக்கீங்கம்மா?
1: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக தனி பயிற்சி வகுப்பு என்று சொல்லக்கூடிய டியூஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்மா.
1: சரிங்க, என்ன மாதிரியான வகுப்பு எடுப்பீங்க?
5: எல்லா சப்ஜெக்டுமே இருக்கிறது தான்.
1: என்னங்க?
5: எல்கேஜிலிருந்து 8th வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு.
1: என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க?
5: எல்லா சப்ஜெக்டுமே.
1: சரிங்க, உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: இன்னைக்கு வந்து ரெட்ரோ படத்துல கனிமா சாங்மா. எல்லா நேயர்களுக்காகவும், எல்லா மாவட்ட நேயர்களுக்காகவும்,
1: எல்லாத்துக்காகவும் உங்களுக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக.
6: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அண்ட் 11 நாளை முதல்.
7: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
7: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: இது ஒரு என்ன கேள்வின்னு கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நடந்துதான் நடக்கலையா, கனவா நனவா அப்படின்னு கேட்டா பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, கனவு நடக்கல, நனவு நடந்தது, நடந்துதான் நடக்கலையா, சிம்பிள் கேள்வி. இப்ப என்ன சொல்றாங்க, அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஆனா ஓரளவு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஓரளவு நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஓரளவு நடந்தா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து கேட்கிறோம், அது உள்ள போவோம், சில வேலையை செய்யும். சார், மொத்தமா மாத்திர முடியாது, ஆனா ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும். டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு டாக்டர் கோயம்புத்தூர்ல நடத்தினார், என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்து

0: உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க ஆடியன்ஸ் எல்லாம் சோகமா உட்காந்துருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க டெஸ்ட் பண்ணி சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் பரிதாபமா உட்காரு, ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு தான் மாட்டியிருக்கிறவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொன்னேன், ஒரு விவசாயி கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான், உனக்கு கண்ணே இல்லை, என்னை கவனிக்கவே இல்லை, இந்த ஊர் பண்ணையார் எவ்வளோ பிரமாதமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கிறாரு, ராஜா மாதிரி மகிழ்ச்சியாக இருக்காரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, என் துக்கம்லாம் யார்கிட்ட போய் சொல்வேன் திட்டிக்கிட்டே இருந்தான். கடவுள் ஒரு நாள் உடனே என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு சவுண்டு விட்டார், டேய் கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு புலம்பாது, உன் கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி, உன் கஷ்டத்தை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலில் கொண்டாந்து போட்டு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அதே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மூட்டை கட்டி போட்டலாமா, போட்டுடலாம், ஆன் ஒன் கண்டிஷன், இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், எல்லாரும் 6 மணிக்கு கஷ்டத்தை மூட்டை கட்டி கொண்டாந்து போடணும், லைட் ஆஃப் ஆகிடும், திரும்பி போகும்போது அதுக்குள்ளே நீ இன்னொரு மூட்டையை எடுத்துக்கணும். இவன் கேட்டான், ஏங்க போட்டுட்டு வரக்கூடாதா? இல்லை, இது எக்ஸ்சேஞ்ச் மேளா, போட்டுட்டு இன்னொன்று எடுத்துட்டு தான் வரணுமே ஒழிய யாரும் போட்டுட்டு வரக்கூடாது, புரியுதா? போய் போட்டுவார். இப்போ மறுநாள் 6 மணிக்கு போனால் உள்ளே போய் பார்த்தா இருக்கிற மூட்டையிலே இவந்து தான் சின்ன மூட்டை, மற்றவெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. 6 மணிக்கு வெயிட் பண்ணான் சார், லைட் ஆஃப் ஆச்சு சார், மூட்டையை போட்டான் சார், லபக்குன்னு அதையே எடுத்துட்டான். லைட் வந்த உடனே பார்த்தா எல்லாருமே அதான் பண்ணியிருக்கான், அவனும் போட்டு அவன் மூட்டையே எடுத்துட்டான். கேட்டான், ஏன் அடுத்த முட்டை சும்மா இருப்பா, இதுலயாவது என்ன இருக்குன்னு தெரியும், நமக்கு சக்கரை வந்துருச்சேன்னு அவங்க கவலையில இருக்காங்க. நான் என்னால முடிஞ்ச வித்தை எல்லாம் காட்டி கடைசியா இந்த கதையை சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி நார்மலா ஆனாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன தெரியுங்களா, சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிகம் வாழ முடியும், சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிக நாட்கள் வாழுகிறார்கள். எப்படி தெரியுங்களா, தனக்கு வந்துவிட்டது என்று தெரிந்ததால் அவர்கள் தே ஆர் வெரி கேர்ஃபுல், உணவுல சாப்பாட்டுல உடற்பயிற்சியில சரியா இருக்கிறாங்க. தெரிஞ்சிட்டவன் ஒழுங்கா தன்னை பாதுகாத்து நீண்ட நாள் வாழுகிறான், இஸ் ஏபிள் டு லிவ் ஃபார் எ லாங் டைம். ஏன்னா அவன் டயட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்துட்டான், ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டான், வாக்கிங் போறான் டெய்லி, தனக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு. நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று தெரிவதே அது 50% சரி செய்து கொள்வதற்கு சமம். நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கண்டுபிடிச்சாச்சுன்னா 50% வெற்றி, டக்குன்னு ஒன்னு எல்லாமே இந்த உலகத்துல நடந்துராது. இப்படி நடக்கிறதுக்காகத்தான் புத்தக காட்சி, இதெல்லாம் அறிவு பொக்கிஷம் படிங்க அப்படின்னு மேடை பேச்சு, ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒரு வெளிச்சம் எரியணும், அந்த மனமாற்றம்ங்கிறது ஏற்படணும். அது சுலபம் இல்லைங்க, இந்த மனம் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிற பிசாசு, அதுல இருந்து வெல்லுவது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இது 100க்கு 100 நனவா வெற்றி பெறுமா என்று கேட்டால், வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலேயே நான் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அது உண்மையில் கடவுளின் வெற்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். ஆனந்த் பனின்சன் பிரீஃப்ஸ் நேரம் காலை 8:15.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனின்சன் பிரீஃப்ஸ்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
1: திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமீதராஜன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க மேடம்.
1: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் டிரைவர் மேடம், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்.
1: ஆ சரிங்க, எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க ஆட்டோ?
4: நான் வந்து ஒரு 15 வருஷம் ஓட்டிட்டு இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, சொந்தமா ஆட்டோ வச்சிருக்கீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா?
4: இல்ல, சொந்த வண்டி தான் மேடம்.
1: சரிங்க சரிங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
4: என்னுடைய பொழுதுபோக்கு மோஸ்ட்லி எனக்கு வந்து வானொலி தான் மேடம். வானொலி தான் சொல்றதுக்காக இல்ல,
1: சரி,
4: நான் வந்து எனக்கு வானொலி தான் மோஸ்ட்லி. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் கேட்டனால, வானொலி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சத வந்து இதுக்கு முன்பா ஃபர்ஸ்ட் நேரம் வந்தாங்கல்ல கொடிக்கால் பாளையத்துல இருந்து ஜான் ஹாஜா நஜிபுடிந்து,
1: ஆமாங்க,
4: அவங்கதான் என்னுடைய குருநாதரு. நான் உங்ககிட்ட டியூஷன் படிச்சேன், அவங்க என்னோட ஆசான், அவங்க தான் வானொலியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது.
1: வானொலி
4: தான் எப்போதுமே, நான் வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியே ரன்னிங்ல வண்டியில போயிட்டு இருந்தாலும் சரி, வானொலி தான் நமக்கு. வானொலியில நிறைய விஷயங்கள், அது இசையா இருக்கட்டும், கருத்துக்களா இருக்கட்டும், நிறைய அதுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தருணத்துல நான்

0: நம்ம எல்லா வானொலிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வானொலிக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய ஆசான் ஜான் ஹாஜாஞ்சம் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம்மா.
1: சரிங்க, இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
0: எனக்கு வந்து பத்து இதழ படத்துலம்மா, வசரட்டு பத்துலன்னு ஒரு அழகான பாடலுமா.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
4: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: கருவில் பிறந்தது ராகம்.
7: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
4: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
8: பண்பலை படைப்பாளிகள்.
9: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
4: பண்பலை படைப்பாளிகள்
7: சனிக்கிழமைகளில்
4: நண்பகல் 12 மணிக்கு
7: பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
8: கோடை பண்பலை 100.5
7: பண்பலை படைப்பாளிகள்.
11: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
8: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
8: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
7: பண்பலை படைப்பாளிகள்.

நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8:25 ஆயிருச்சு. திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்கள் வரலாம் 24 24 24 மகளிருக்கு 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நீர்களின் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். இன்றைய வண்ணம் கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. நீரலையில் பங்கேற்கிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குனர் டாக்டர் பி முத்துப்பாண்டி, உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தயாலகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் டி மேகராஜன் அவர்கள். 9:30க்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வானவில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அவளுக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
2: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அன்பிலவன் நாளை முதல்.
3: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு
1: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நம் கோடை பண்பலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் வர இருக்குங்க. நேரலையில் பங்கேற்கிறார்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குநர் டாக்டர் பி முத்துப்பாண்டி, உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தயாலகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் டி மேகராஜன் அவர்கள். 9:30 மங்கள நமங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் வானவில். இப்ப திருவாரூர்ல இருந்து யாருன்னு பார்த்தலாம். வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பள்ளியிலிருந்து மேகலா பேசுறேன் மேடம்.
3: மேகலா?
4: ஆமாங்க மேடம்.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். இருக்கேன் மேடம்.
3: சரிங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
4: நானு, என் ஹஸ்பண்டு,
3: சரி,
4: பையன் மேடம். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம்.
3: சரிங்க.
4: நாங்க 3 பேர் தான் மேடம் இருக்கோம்.
3: சரி சரி. ஆத்துக்காரர், உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு?
4: அவங்க வந்து நெசவன் மேடம்.
3: உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன சொல்லுங்க?
4: நான் அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம், நூலெல்லாம் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி, அவருக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுப்பேங்க மேடம்.
3: சரி சரி, அதுவே பெரிய உதவி இல்லையா? சரிங்கம்மா. மேகலா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
4: மண்டாடி படத்துல இருந்து உசிரே தாங்க மேடம்.
3: பாடல் வந்துட்டே இருக்கு, நன்றிங்க.
4: ரொம்ப நன்றி மேடம்.

0: ஆனந்த் மணின்சன் பிரீஃப்ஸின் நேரம் காலை 8:45.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பன்மலையின் ஒரு பிள்ளை 5 மனதோடு ராகம். அடுத்த நேயருக்கு வணக்கம். அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நேரம் சந்திச்சிடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பந்தலை நொறுபொழி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பந்தலை நொறுபொழி ஐந்தில் சைபால்
3: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில்
4: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னால் அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்ருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு

0: சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால் நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மை தான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதுடராகும். நாளைய மனதுடராகும் நிகழ்ச்சியை அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி. நன்றி நேயர்களே. இனி விரிகிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். நிகழ்ச்சி முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி அன்று நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கிடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் சிவாஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜூடோ மகளிர் 62 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மன்சி அலாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ இடைப்பிரிவில் யாமினி மௌரியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பரபரப்பான காலை வேளையில் பாசமிகு நேர்களின் கருத்துக்களோடு கலந்துரையாடும் நேரமாக கோடை பன்மலையின் 1.5 வானவர் இப்பொழுது தர காத்திருக்கும் தலைப்பு, கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி என்ற தலைப்பில் அன்பு உறவுகளோடு பேச நீரலையில் பங்கேற்கிறார்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மைய இயக்குநர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் முனைவர் முத்துப்பாண்டி, முனைவர் தயால கிருஷ்ணன், முனைவர் மேகராஜன். அன்பு உறவுகள், உங்களுடைய கல்வி சார்ந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்க அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 04-5-42 இணைத்து 24-24-24-24-24-24-29 290-333 என்ற எண்களில் அன்பு உறவுகளை வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தை பகரும் ஒரு அன்பு நேயர் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோடை பண்பலையின் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடும் சிறப்பான கருத்துக்களோடும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்த இணைகிறார் சலீமா சாஜஹான்.
3: சன்ஃபிளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வானவில்.
7: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, திருவள்ளுவரோட வாக்கு. கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் படிக்கலாம், எங்கே படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இன்றைய வானவில் நம்மளுக்கு பதில் சொல்ல போகுது. கை கெட்டும் தூரத்தில் கல்வி, நம்மளோட மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி மையத்தின் இயக்குனர் முனைவர் பி முத்துப்பாண்டி இருக்கிறாரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம், பொன்விழாவை தாண்டி வெற்றிகரமாக நடந்துட்டுருக்க ஒரு பல்கலைக்கழகம். தொலைதூர கல்வி, இணைய வழி கல்வி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: நிச்சயமாக, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் இந்த தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையம் அப்படின்றது வந்து 1972 ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீச்சிங் த அன்ரீச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது கல்வி எங்கெல்லாம் போய் சேர முடியலையோ அங்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தொலைதூர கல்வி மையம். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் சிறப்பாக எல்லா கோர்சஸும் கொடுத்துட்ருக்கோம் மேம்.
7: சரி, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நேயர்களையும் சந்திச்சிருவோம். அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 290 333 இந்த தொலைபேசி எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42. நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற முதல் நேயர்,
9: வணக்கம் மேடம்.
7: வணக்கங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
9: என் பேர் பத்மாவதி மேடம், மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம்.
7: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன கேள்வி?
9: சார், சிறப்பு விருந்தின் சார், உங்களுக்கு வணக்கம் சார்.
8: வணக்கம் மேம்.
9: சார், மதுரையிலிருந்து பேசுறேன். என் மகனுக்கு 32 ஆகுது சார். அவன் வந்து பிஇ வந்து இசிஐ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு போ, தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து டீம் லீடரா வேலை பார்த்துட்டு இருக்கான் சார்.
7: சரிங்க.
9: அவன் வந்து இந்த இது படிக்கணும், பிஐ ரெகுலர் காலேஜ்ல தான்.

0: படிச்சேன்.
1: சரிங்க.
0: ஆனா இப்ப வந்து பிஹெச்டிக்கு படிக்கலாமா இல்ல வக்கீலுக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையா இருக்கா சார்? அது பிஹெச்டிக்கு படிக்கலாமா சார்?
1: பிஇ படிச்சிருக்காங்க.
0: இன்னொரு கேள்வி சார்,
1: கேளுங்க.
0: என் மருமக வந்து என் பிஇ படிச்சுட்டு அவ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா.
1: சரிங்க.
0: அவ வந்து பணி உயர்வு பெறணும்னா என்ன மாதிரி படிப்பு படிக்கணும் சார் அப்படின்னு கேட்க சொன்னாங்க.
1: சரிங்க. இந்த இப்போ நம்ம கூட எம்பிஏ பேராசிரியர் முனைவர் டி மேகராஜன் இருக்கார், அவரவே கேட்டுருவோம். இவங்களுக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு.
2: வணக்கம்மா. இப்போ முதல்ல உங்கள் பையன் வந்து பிஇ முடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் பையன் பிஇ முடிச்சிருக்காருன்னா பிஹெச்டி வந்து இன்ஜினியரிங் லைனில் தான் பண்ண முடியும். ஆனால் அவர் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வந்து டீம் லீடராக இருக்கார்ல, ஸோ அவர் வந்து மேலே மேற்படிப்பு பிஜி பண்ணலாம். பிஜிங்கிறப்பதில் அவர் எம்பிஏ பண்ணலாம். எம்பிஏல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் தொலைதூர கல்வியிலே பார்த்தீங்கன்னா 5 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதாவது அவர் முதல் இதில் வந்து ஜென்ரலாக படிச்சுட்டு செகண்ட் இதில் வந்து அவருக்கு என்ன பணிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படித்தா அவர் பணி உயர்வுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதாவது லாங்கிறது வந்து ஒரு வேறு செக்மெண்ட்டு. பட் இப்போ அவர் இருக்க வேலை பார்க்குற இடத்துக்கு பணி உயர்வு வேணும்னா கண்டிப்பாக அவர் வந்து எம்பிஏ படித்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவர் நம்ம தொலைதூர கல்வியில் எம்பிஏ போடலாம்.
0: சரிங்க சார்.
2: மருமக வந்து எம்பிஏ ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து தாராளமாக வந்து பணி உயர்வுக்கு வந்து தேவையானது இருக்குது. எம்பிஏ படித்தாலே போதுமானது தான், அது தாராளமாக பண்ணலாம்.
1: பத்மாவதி அம்மாவோட கேள்விகளுக்கு பதில்கள் கிடைச்சிருக்கும் நம்புறோம். அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க சொல்லுங்க. வணக்கம்.
3: ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்தும் என் அன்பு கோடை பண்பலைக்கு
1: என்ன கேள்வி உங்களோடது? நேயர்களும் வந்து நிறைய கேள்விகளோட வராங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை பார்க்க முடியுது. அவங்க மாணவர்கள் மட்டுமே இல்லாமல் தன் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களும் என்ன பண்ணலாம், அவங்க இது படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வந்து இன்னைக்கு கல்வியில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஷர்மிளா வானொலி அளவை குறைச்சிட்டு வந்தாச்சுங்களா? சொல்லுங்க
3: மேடம்.
1: சொல்லுங்க
3: ஐயா. சிறப்பு விருந்தன் ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க.
3: என்னோட அண்ணன் பையனுக்கு கேட்க வந்திருக்கீங்க மேடம்.
1: என்னங்க கேள்வி உங்களது?
3: அவங்க வந்து 12th பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். அவர் வந்து என்ஐடி ஐஐடி என்ஐடி இது மூணுல ஏதாச்சும் ஒன்றுல தேர்வாக வந்து ஆசைப்படுறாங்க மேடம். அங்க படிக்கணும்னு. அப்ப படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் எடுக்கணும், ஜேஇல எவ்வளவு மார்க் எடுக்கணும், இது ஐயா கேட்கணும் மேடம்.
2: இல்ல, கட் ஆஃப்ங்கிறது வந்து அப்ப வரக்கூடிய அந்த மார்க் ஆவரேஜ் வச்சு தான் போடுவாங்க. அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன். எம்ஐடி ஜேஇலாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கன்சிஸ்டண்டாக எடுத்தாருன்னா அவருக்கு கட் ஆஃப்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த வருடத்துடைய மொத்த மார்க்கு ஆவரேஜ் மார்க்கை வச்சு தான் நம்ம கட் ஆஃப்ங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. அதனால் அவர் முயற்சி பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
1: அதாவது பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் தான் படிக்கணும்னு இல்லாமல் இப்போல்லாம் மாணவர்கள் 10th முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்போயே இந்த மாதிரி எக்ஸாம்க்கான
2: நீட்டுக்கு ஜேஇக்குலாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த 10th நீட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. 6th, 7th, 8th படிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
1: அது மாதிரியே ஒரு அவங்களோட எய்ம் என்ன, எதை நோக்கி போகிறாங்கிறத பொறுத்து ஒரு வேலை நீட்டா இல்லை கேட்டா அப்படிங்கிறதெல்லாம் எதை பொறுத்துங்கிறது போகிறது வசதினு நினைக்கிறோம். அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
4: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
1: சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன?
4: மேடம், இப்போ இந்த பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கல்ல, இந்த துறை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது? குறிப்பா அந்த மத்திய மாநில அரசு நிறுவனங்கள்ல எப்படி வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் அந்த படிப்புக்கான கல்வி கட்டணம், ஸ்காலர்ஷிப்பு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும் மேடம். அதுக்கப்புறம் உங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி, உணவு சம்மந்தமான இதெல்லாம் எப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: சரி, இயக்குனருக்கு இந்த கேள்வி கேட்க சொல்லுங்கள் மேகராஜன்.
2: எங்கள் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜி கோர்சஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. ஸோ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு நிறையா வேலைவாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து சயின்டிஸ்டாகவோ அந்த துறையை சார்ந்து வந்து அந்த அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க நிறைய வேலைவாய்ப்பு, போத் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த படிக்கும்போதே வந்து அந்த துறை சார்ந்த விஷயங்களை நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிங்கன்னா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க.
1: இப்போ இயக்குனர்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்த நேரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. தொலைதூரம்னு ஒரு

0: இது இருக்குது, இணைய வழின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தொலைதூரம் மற்றும் இணைய வழி கல்வி மையத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்திருக்கீங்கும்போது இந்த வேறுபாடு என்ன, எது தொடர்பான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டா அவங்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
1: ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா நம்ம தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்திலேருந்து வந்திருக்கிறதுனால நேயர்கள் அது சம்பந்தமான கேள்விகள் கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். தொலைதூர கல்வியில் படித்தாலும் சரி, அவங்க ரெகுலராக ஒரு காலேஜுக்கு போய் படித்தாலும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான் இப்போ உள்ள சூழலில். ஏன்னா யூஜிசியே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானியக்குழு

0: நம்ம சாரதாஸ். தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்.
7: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தை நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
10: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
11: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பில்லவன் நாளை முதல்.
13: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
15: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
16: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
17: கோடை பண்பலை. சொல்லும் நேரம் 9:17. வானவெளியில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. அறிமுக நேயர்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களும் 24, 24, 26, 290, 333 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045-42. இன்னைக்கு தேர்வு செய்யப்படும் முத்தான நேயர் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நம்ம அடுத்து சந்திக்க போற நேயர், வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க?
18: யார் பேசுறீங்க? மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து இந்திரா பேசுறேன் மேம்.
17: சொல்லுங்க இந்திரா.
18: மேம், எங்க அக்கா பொண்ணு வந்து BSc மேக்ஸ் படிச்சிருக்காங்க மேம். அவங்க வந்து இப்ப MCA படிக்கணும் மேம். அதோட டீடைல்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் SK-ல படிக்கிறதுக்கு டீடைல்ஸ் வேணும் மேம்.
17: சரிங்க, இப்ப கேக்கலாம். டாக்டர் தயாலகிருஷ்ணன் சார் இருக்காரு, சொல்லுங்க சார். கொஞ்சம் அவங்க MCA படிக்கணும்ங்கறாங்க.
18: பிஜி சார்.
19: மேடம் வணக்கம். மேடம்
18: வணக்கம் சார்.
19: இப்ப BSc முடிச்சிட்டு கண்டிப்பா அவங்க வந்து MCA படிக்க முடியும்.
18: ஓகே சார்,
19: MCA படிக்கலாம். இப்ப எப்ப அவங்க முடிச்சாங்க BSc?
18: சார் இப்பதான் சார் முடிச்சிருக்காங்க.
19: சரி, இப்ப நமக்கு இன்னொரு 1 வாரத்துக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த அட்மிஷனை நீங்கள் வந்து உங்களுடைய 10th+2 UG மார்க் ஷீட்டு இதை வச்சு நீங்கள் அட்மிஷனை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டிலருந்தே கூட ஆன்லைனில் கூட நம்ம அட்மிஷனை போட்டுக்கலாம் மேடம். போட்டுக்கிட்டு இப்போ நம்ம அதில் MCA வந்து தொடர முடியும். கண்டிப்பாக நம்மகிட்ட MCA படிக்கிற அனைவருக்குமே வேலை கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டியில் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும். ரெகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கும்போது நம்ம தொலைநிலை கல்வி மாணவர்களும் கலந்துக்கிட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக்கலாம் மேடம்.
17: அந்த வெப்சைட் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம்.
19: நீங்கள் நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வெப்சைட் போயிட்டு அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் MKU யூனிவர்சிட்டி admission.samath.edu edu.in அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்மிஷனுக்கான போர்ட்டல் இதுதான். இதில் நீங்களே ஆன்லைனில் அட்மிஷன் போட்டுக்கலாம் மேடம்.
17: சரி, இப்போ நம்ம அடுத்து சந்திக்க போகிற நேயர் வணக்கம், யாருங்க? வணக்கங்க, சொல்லுங்க.
20: நான் ஈரோடு சூரமட்டி வளசந்த இளங்கோ பேசுறேம்மா.
17: சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது?
20: கேள்வி வந்துமா, எங்க மகள் மோடிகா வந்து 2014 பி முடிச்சுட்டா அப்படிமா, பி முடிச்சுட்டாங்க, என்ன வேலை கிடைக்கல, அவங்க இந்த தொலைதூர கல்வியில எது மாதிரி வேலையை படிக்கலாம், அது படிச்சு அதுக்குண்ட வேலை வாய்ப்பு இருக்குதா? அது வந்து
17: சூரம்பட்டி வலசு இளங்கோ அவங்க பொண்ணு வந்து 2014 பிஇ முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில் ஏற்கனவே கிடைச்சிருக்கு, ஆனால் இன்னொரு தடவை நம்ம வந்து மேகராஜன் சார்கிட்ட கேட்கலாம். அதோட அந்த எம்பிஏ பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான அட்மிஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கனாலும்
21: நல்லாயிருக்கும். இல்லை, தொலைதூர கல்வி பொறுத்த வரைக்கும் வயது வரம்புங்கிறது நம்மளுக்கு கிடையாது. எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எந்த யூஜி கோர்சஸ் படித்தாலும் எலிஜிபிள் தான், பிஇ முடித்தாலும் எலிஜிபிள் தான், பிஎஸ்சி மேக்ஸ் எந்த யூஜி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து எம்பிஏ தாராளமாக பண்ணலாம். ஸோ எம்பிஏங்கிறது 2 வருஷம் கோர்ஸ் வந்து, முதலாண்டு வந்து ஜென்ரலாக படிப்பீங்க, 2வது ஆண்டு வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர் அப்படி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நீங்கள் எந்த உங்கள் கேரியரில் என்ன மாதிரி நீங்கள் போகணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ 2 ஆண்டு காலம் யார் வேணால் படிக்கலாம், இட்ஸ் ஓப்பன் டு ஆல்.
17: சரி, இப்போ நம்ம அடுத்து சந்திக்க போகிற நேயர் வணக்கம், சொல்லுங்க, யாருங்க?
22: வணக்கம். வணக்கம் மேம், நான் புதுக்கோட்டையிலேருந்து பி கவிதா.
17: சொல்லுங்க கவிதா, உங்கள் கேள்வி என்ன?
22: 94 to 97 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஏ இங்கிலீஷ் படித்தேன் மேம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன்.
17: சரிங்க.
22: இப்போ எனக்கு ஏஜ் வந்து 52 ஆகுது.
17: சரிங்க.
22: நான் பிஹெச்டி பண்ண முடியுமாங்க?
17: நீங்க என்ன படிச்சீங்க? 94 to 9
22: இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேங்க.
17: பிஏ வா எம்ஏ?
22: பிஏ. அப்புறம் எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்கேன். இப்ப பிஹெச்டி பண்ணலாமா?
17: சரி, இந்த கேள்வியை நான் தயாலகிருஷ்ணன் சாருக்கு வைக்கிறேன், ஏன்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்.
19: மேடம், இப்போ எம்ஏல இங்கிலீஷ் பண்ணிருக்கீங்களா? எம்ஏ இங்கிலீஷ் எப்போ பண்ணீங்க?
22: எம்ஏ இங்கிலீஷ் 98-99.
19: ஓகே, இப்போ நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கனால நீங்கள் பிஹெச்டி தாராளமாக பண்ணலாம். பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது ஃபார் பிஹெச்டி அட்மிஷன். அது இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் பிஹெச்டிக்கு அட்மிஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது யூஜிசின்னு சொல்கிறோம்ல, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க மேடம்.
22: சரிங்களா?
19: ஓகே.
17: சரி, அடுத்து நம்ம சந்திக்க போகிற ஒரு நேயர் வணக்கம், யாருங்க? கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் வானவெளியில் வணக்கம், சொல்லுங்க.
23: வணக்கம் மேடம்.
17: வணக்கம்
23: மேடம். ராசிபுரம் வட்டம் பூசாரிப்பாளையம் ஏரிக்காடு பூபதி.
17: சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது?
23: கேக்குறேன் மேடம். சார் ஐயா வணக்கம்.
24: வணக்கம்
23: ஐயா. அதாவது தொலைதூர கல்வி பத்தி நீங்க சொன்னீங்க, ஆரம்பத்துல இருந்தே சொன்னீங்க, கேட்டுட்டு இருக்கேன். இந்த தொலைதூர கல்வி மூலமா வந்து என்னென்ன படிக்கலாம்? முன்ன வந்து பாத்தீங்கன்னா தபால் வழியா படிக்கிற மாதிரி இருந்தது, இப்போ ஆன்லைன்ல படிக்கிற மாதிரி இருக்கு. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா.
19: சார், அதாவது நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி துணைநிலை கல்வி இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜியில் 20 UG கோர்ஸ் இருக்குது, இளநிலை கல்வியில் 20 கோர்ஸ் இருக்குது, பிஜி கோர்ஸ் முதுகலை கல்வியில் 18 கோர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ தமிழ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரியில் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ்லேயும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது, பிஏ சோசியாலஜி இருக்குது, பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிபிஏ, பிகாம். பிகாமில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிசிஏ, பிஎல்ஐசி, பிஎட். இது 20 கோர்ஸுமே யூஜி கோர்ஸ். இப்போ நீங்கள் பிஜி ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
17: ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
4: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 9:26. கொடைப்பன்மலை 100.5 MHz வானவில் கைகெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூரம் மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர்கள் கூட தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம சந்திக்க போற நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: ஐயோ அம்மா வணக்கம்மா, நாமக்கல் மதுரை பட்டி பீமன்.
0: சொல்லுங்க பீமன் சார், கேள்வி என்ன?
1: ஐயா திருப்பூரங்கள அனைவருக்கும் வணக்கம்.
0: இருக்காங்க எல்லாரும், நீங்க கேள்வி கேட்கலாம்.
1: ஐயா நான் சொல்ற ஒரு சின்ன தத்துவம், மரணம் வரை மாணவன் தான் எல்லாரும். எனக்கு வயசு 62, இருந்தாலும் நான் 7வது தான் படிச்சிருக்கேன். நான் இப்ப தமிழ்ல மட்டும்தான் படிக்க முடியுதே தவிர ஆங்கிலத்துல நான் படிக்கணும்னாக்க என்னுடைய கருத்து புரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். அதாவது ஆங்கிலம் கத்துக்கணும், அதுக்கு என்னங்க ஏதாவது தொலைதூர கல்வியில ஏதாவது 7வது தான் படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் இன்னும் எனக்கு வயசு 62 ஆயிட்டாலும் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு.
0: சரி, இந்த கேள்விக்கு மேகராஜன் சார் வந்து பதில் சொல்ல விருப்பப்படுறாரு, சொல்லுங்க.
2: உங்களுடைய வயது படி கல்விக்கு வந்து வயது வந்து என்றைக்குமே ஒரு அளவீடு கிடையாது, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஆனால் தொலைதூர கல்வியில் படிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. தொலைதூர கல்வியில் நீங்கள் படிக்கணும்னா 10+2+ அப்படிங்கிறது வேணும். அதாவது இளநிலை கல்வி பண்ணிங்கன்னா 10th படிச்சிருக்கணும், அப்புறம் 2 வருஷம் ஹையர் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஐயாவுடைய ஆர்வம் இருக்கிறனால இப்போ நிறையா இப்போ நீங்கள் படிக்க நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே நிறையா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குது, அந்த மாதிரி கிளாஸஸில் சேர்ந்து தாராளமாக அவருடைய ஆங்கில புலமையை வந்து ஐயா வளர்த்துக்கலாம். ஆனால் அவர் தொலைதூர கல்வியில் படிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை.
0: வேற ஏதாவது வேணா அவங்க அவர் 10th முடிச்சிட்டார்னா பிளஸ் டூ முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து படிக்கலாம்,
2: தாராளமாக படிக்கலாம்.
0: ஆமாம், ஆனால் இதுலேயும் எவ்வளவோ வயதானவர்களும் தொலைதூர கல்வியில் படிக்கிறாங்க இல்லையா?
2: சென்ற ஒரு 80 வயசுக்கு மேலே படித்தவர் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார்.
0: NIOS நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், அது மூலமாக கூட அவங்க வந்து 10th பிளஸ் டூ எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து, ஆனால் அதுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த பேசிக்காவது வளர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே கூட ஏதாவது குழந்தைங்க இருந்தால் கூட அதுக்கு கூட கூட படிச்சுக்கிட்டு இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம அடுத்து சந்திக்க போகிற நேயர் வணக்கம், யாருங்க?
3: வணக்கங்க, ஐயாவுக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
3: கரூர் மாவட்டம் கள்ளப்பட்டி தண்டபாணி பேசுறேன்.
0: சரிங்க, சொல்லுங்க தண்டபாணி, உங்க கேள்வி.
3: மேம், எங்க பொண்ணு வந்து பிடெக் ஐடி படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அது முடிச்சோடனே தொலைதூர கல்வியில வந்து அரசு பணிக்கு அதுல எக்ஸாம் எழுதி படிக்கலாமா மேம்?
0: அதாவது பிடெக் ஐடி படிக்கிறாங்க, அதுக்கு என்ன படிச்சா அடுத்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது தொலைதூர கல்வியில என்ன படிக்கலாம் அப்படிங்கறது கேள்வி. சொல்லுங்க முத்துப்பாண்டி சார்.
4: குரூப் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுதலாம், அதே சமயத்தில் பேரலலாக இப்போ படிச்சுட்டு இருக்கிற சமயத்துலேயும் கூட, அல்லது அவங்க பிடெக் முடிச்சுட்டு கூட இங்கே ஒரு சில கோர்சஸ் வந்து நாங்கள் தமிழ் மீடியத்தில் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி அல்லது பிஏ எக்கனாமிக்ஸு, அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நாங்கள் தமிழ் மீடியத்துலேயும் ஆஃபர் பண்ணுறோம். அப்போ தமிழ் மீடியத்தில் ஆஃபர் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தமிழ் மீடியத்தில் படித்ததுக்கப்புறம் அந்த பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் போய் அவங்க அந்த ஒரு வேலை, இப்போ யூஜியும் அவங்க தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கிளைம் பண்ணி உங்களுக்கு அவங்க வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை இருக்குது. அதனால் தாராளமாக அவங்க ஒரு யூஜி

0: கோர்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஸோ டுவெல்த்தை பேஸாக வச்சு இன்னொரு யூஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு கூட அவங்க தமிழ் மீடியம் போகலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தாராளமாக அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தாராளமாக எழுதலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கோ தாராளமாக போகலாம், எலிஜிபிள் தான், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது.
1: எனக்கு இது தொடர்பான ஒரு கேள்வி இருக்குது, இன்னொரு கேள்வி. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: புஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
2: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா,
4: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை,
6: மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வானவில் கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: சத்யா ஏஜென்சிஸ்,
8: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
1: வழங்கும் வானவில்.

0: கோடைப்பண்பலை 100.5 MHz வானவில் கை கெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் முனைவர் பி முத்துப்பாண்டி, பேராசிரியர்கள் முனைவர் ஆர் தயாளகிருஷ்ணன், முனைவர் டி மேகராஜன் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறந்த கேள்வி கேட்கிற நேயர் ஒருத்தவர் வந்து முத்தான நேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில பங்கு பெறும் வாய்ப்பு இருக்கு. அறிமுக நேயர்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களும் 24, 24, 26 200, 300, 333 என்ற எண்கள்ல வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454-542. இப்போது விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது கரூர் பள்ளப்பட்டி தண்டபாணி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க பொண்ணு வந்து பிடெக் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னப்போ என்ன சொன்னீங்கன்னா, அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை படித்து முடிச்சதுக்கு அப்புறமோ அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தவங்க பிடெக் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிஜி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிச்சுட்டு இருக்கும்போதே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா?
1: நிச்சயமாக இருக்குது. காரணம்னா அவன் படிச்சுட்டு இருக்கிறப்பே, ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கிறப்பே இன்னொரு டிகிரியும் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஜிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சைமல்டேனியஸ்லி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சைமல்டேனியஸ்லினா என்ன அர்த்தம்னா, பேரலலாக ஒரு ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்கிறப்பயே இன்னொரு ப்ரோக்ராமும் படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஏ இங்கிலீஷ் நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு பிஏ தமிழ் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ பிஏ இங்கிலீஷ் ஒரு பக்கம் ரெகுலர் காலேஜில் போய் படிச்சுட்ருக்கிற சமயத்திலேயே டிஸ்டன்ஸில் பிஏ தமிழும் படிக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக.
0: சரி, இப்போது நம்ம ஏற்கனவே இந்த பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தயாளகிருஷ்ணன் சார் சொன்னப்போ பின்னாடி கேட்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ சொல்லலாம் சார், பிஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு.
2: மேடம், பிஜி ப்ரோக்ராம் பொறுத்தளவு நம்மகிட்ட 18 கோர்சஸ் இருக்குது. 18 கோர்சஸில் எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இருக்குது, எம்ஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ சோசியாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், எம்பிஏ இருக்குது, எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இருக்குது, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ, எம்எல்ஐசி, இது மாதிரி 18 வகையான கோர்ஸ் இருக்குது மேடம். நான் சொல்லும்போது ஏன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் தமிழ் வழியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் இவங்க தமிழ் வழியில் படிக்கிறதுனால ஈஸியாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறனால நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியங்கிறத சேர்த்து சொல்கிறேன்.
0: சரிங்க. நேரம் 9:34 கோடைப்பண்பலை 100.5 MHz வானவெளியில் நாம் சந்திக்க போகும் நேயர், வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்கள்.
3: என் பேர் கௌசல்யா, விருதுநகர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் கௌசல்யா, உங்களோட கேள்வி.
3: இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். 2027 மேல வந்துட்டு கிராஜுவேட் ஆவேன்.

0: எம்பிஏ படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா நான் விசாரிச்சு பார்த்ததுல பிஇ கிராஸ் எம்பிஏ கிராஸ் டிகிரி மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எடுக்கணும்னு ஆசை. இப்ப நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? அப்படி எடுத்தாலும் எம்பிஏல என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்தா கேரியர் ஸ்கோப் இருக்கு, பிஇ கட் ஆகாம நல்ல ஒர்க் போக முடியும்.
1: சரிங்க கௌசல்யா, நான் கௌசல்யா கேள்வியோட இன்னொரு கேள்வியும் கூட சேர்த்து கேட்க விரும்புறேன். ஒருவேளை உங்க கிராஸ் மேஜர் அப்படிங்கிறாங்க, இந்த கிராஸ் மேஜருங்கிறது ஒருவேளை டீச்சராகவோ இல்லாட்டினா வேற ஏதாவது காலேஜில் ப்ரொஃபஸராக போறதுக்கோ அந்த இடத்துல இது மாதிரி இந்த கேள்விகள் வருமா? இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எங்கேயாவது வேலை பார்க்க போனால் இந்த கிராஸ் மேஜருங்கிற பிரச்சனை வராதா? என்னோட இன்னொரு கேள்வி, ஒருவேளை உங்க இப்ப பிஇ படிச்சுட்டு இருக்காங்களே, இவங்க பின்னாடி வந்து காலேஜுக்கு எதுக்காவது வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் இப்பவே சைமல்டேனியஸா அவங்க பிபிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் படிச்சுட்டா அவங்க எம்பிஏ பண்ணும்போது அது கிராஸ் மேஜராக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த கேள்விகளை வந்து நான் டாக்டர் மேகராஜன் அவர்கள்ட்ட கேட்குறேன்.
2: இப்போ முதல்ல கௌசல்யா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அவங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அவங்க வந்து ஃபியூச்சரில் ஒரு எம்பிஏ படித்து ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். இது கிராஸ் மேஜர்னு எம்பிஏ பொறுத்தவரைக்கும் படிக்கிறது, எம்பிஏ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன இளநிலை கல்வி என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணலாம். இல்லை கிராஸ் மேஜருங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கிராஸ் மேரேஜ் மேஜருங்கிற கேள்வி வந்து இதில் வராது. இப்போ நீங்கள் வந்து எம்பிஏல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுறோம். மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷன், சிஸ்டம். ஸோ நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் கரியரில் என்ன மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த கரியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் கரியர் அதில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பிஇ படிக்கும் போதே பிபிஏ பண்ண முன்னாடி நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி டூயல் டிகிரிங்கிறது இப்போ வந்து யூஜிசி வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ரெகுலரில் வந்து பிஇ பண்ணுறேன், அதே மாதிரி சைமல்டேனியஸாக நான் பிஇ படிக்கும் போதே தொலைதூர கல்வியில் பிபிஏ படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம்.
1: சரி, அந்த தொலைதூர கல்வியில் இணையிறதுக்கான லாஸ்ட் டேட்னு ஏதாவது அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் இருக்குதுங்களா?
3: நிச்சயமாக இந்த இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்மிஷன்ஸ் ஜூலை 1 போயிட்டுருக்கு. எப்போ வரைக்கும் இந்த அட்மிஷன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் அக்டோபர் 13, இன்றைக்கு தேதி 1 ஆகிடுச்சு, இன்னொரு 13 தான் இருக்குது. ஸோ 13/10/2026 வரைக்கும் இந்த அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதுக்குள்ளே அவங்க அட்மிஷனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
1: இப்போ நம்ம இன்னொரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க,
4: நான் முத்தையா பேசுகிறேன்.
1: எங்க இருந்துங்க?
4: தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சரிங்க, ஊரு?
4: ஊரு வண்டாச்சி வர மேடம்.
1: சரிங்க, சொல்லுங்க உங்க கேள்வி என்னங்க?
4: எனது பொண்ணு வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு, இத கரஸ்ல போட்டு எப்படி படிக்கலாம் மேடம்?
1: கெமிஸ்ட்ரி என்ன படிச்சிருக்காங்க?
4: கெமிஸ்ட்ரி இருந்தே படிச்சிருக்க மேடம், அது அதுக்கு மேல நான் படிக்காத
1: ஆளுங்க.
2: சரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்களா?
1: சரிங்க, சோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி
4: மேடம்.
1: சரி சரி,
3: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எங்களுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தில் சேர்ந்து படிக்கலாம். 2 கோர்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்றது. தேனியில் நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் தேனியில் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அட்மிஷன் சென்டர் தான். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பழைய பேருந்து நிலையம் இருக்கும், தேனியில் பழைய பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் பஸ்ஸு உள்ளே போகிறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 மாடியில் எங்களுடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தினுடைய சேர்க்கை மையம் அங்கே இருக்குது. அங்கே போய் தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த யூஜியோடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்க எங்கள் ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க, தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் சரி, மற்ற ப்ரோக்ராம்ஸுக்கும் சரி.
2: இயக்குனரோட சேர்ந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தோம், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, தாராளமாக எம்பிஏவும் பண்ணலாம்.
3: நிச்சயமாக அதுவும் பண்ணலாம், எலிஜிபிள் தான் அவங்க.
1: எம்ஏ ஜேர்னலிசமும் பண்ணலாம். சரிங்க, அடுத்து நம்ம சந்திக்க போகிற நேயர் வணக்கம் சொல்லுங்கள். ஒரு நேயர் சந்திச்சிடலாமா? ஒரு நேயரை ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம ஒரு நேரம் சந்திச்சிடலாமே.

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

0: கோடைப்பன் விலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: சத்யா ஏஜென்சிஸ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். நேரம் 9:42, கோடைப்பண்பலை 100.5 MHz வானவில் கைகெட்டும் தூரத்தில் கல்வி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் மற்றும் பேராசிரியர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே இயக்குனர் வந்து தேனியில் எங்கே அந்த தொலைதூர கல்விக்கான சேர்க்கை மையம் இருக்குன்னாங்க, மற்ற ஊர்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா டாக்டர் தயாலகிருஷ்ணன்?
2: அதாவது மேடம், நம்ம தொலைநிலை சேர்க்கை மையம் 4 இடத்துல இருக்கு. ஒன்று வந்து நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழக வளாகத்திலே இருக்குது. பல்கலைக்கழகத்துக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய அட்மிஷன் சென்டர் வந்து இருக்குது. அங்கே வந்து மாணவர்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இது எங்களுடைய நேரடி சேர்க்கை மையம்தான். அதே மாதிரி அவுட் போஸ்ட்னால் பாண்டியன் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மழைநேர கல்லூரியில் ஒரு அட்மிஷன் சென்டர் இருக்குது. இது இல்லாமல் தேனியில் எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடியது நாதன் காம்ப்ளெக்ஸ் சொல்லி, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நாதன் காம்ப்ளெக்ஸ் 2வது மாடியில் எங்களுடைய சேர்க்கை மையம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எங்களுடைய நேரடி சேர்க்கை மையம். ஒரு சில இடங்களில் வந்து மாணவர்கள் அதிகமான ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வருது. ஆனால் அது பூராமே வந்து ப்ரைவேட்டாக வந்து அட்மிஷன் போடுறாங்க. அவங்ககிட்ட வந்து மாணவர்கள் வந்து இந்த வானிலை மூலமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபேக்கான சென்டரில் போட்டு உங்களுடைய பணத்தை லூஸ் பண்ணாதீங்க. எங்களுடைய இதுதான் யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் அட்மிஷன் சென்டர். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, படிப்பு சம்பந்தமாக ஃபீஸ் கட்டுறது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, புக்கு வர்றது, இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே மட்டும்தான் கேட்டுக்க முடியும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு இதை நாங்கள்

0: திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் மேடம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கூட குறிச்சிக்கலாம் அவங்க. இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தொலைபேசி எண் 9342575816. அதே மாதிரி அவுட் போஸ்ட் நான் சொல்லல, எங்களுடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாலநேர கல்லூரியில் இருக்கக்கூடிய அட்மிஷன் சென்டரோட தொலைத்தொடர்பு எண் 9342669702. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அட்மிஷன் சென்டரோட நம்பர் 9952897772. தேனியில் இருக்கக்கூடிய அட்மிஷன் சென்டரோட நம்பர் 8248745200. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டாங்கன்னா அட்மிஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்.
1: சரி, இப்போ நம்ம அடுத்து ஒரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பண்பலை பல்கலைக்கழக கோடை பண்பலைக்கும் காமராஜர் கல்வி ஆசான்கள் மூன்று பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கங்க.
2: கண்தான மனிதநேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார், கேள்வி என்ன சார்?
2: உங்களுக்கு வணக்கம் ஐயா. உங்களுக்கு வணக்கம் ஐயா. இப்போ வந்து நம்ம நேரடியாக கல்லூரியில் போய் படித்து வாத்தியார் என்ன சொல்கிறதுங்கிறத உள்வாங்கி படிக்கிறதுங்கிறது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஒன்று மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. இந்த தொலைதூர கல்வி அல்லது இணையவழி கல்வியில் அந்த எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆசிரியர் இல்லாமல் நேரடியாக பாடத்தை கற்றுக்காமல் நமக்கு இணையவழி கல்வியிலையும் தொலைதூர கல்வியிலையும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் 100% சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படிப்புகள் இருக்குது, இதில் எந்தெந்த படிப்பெல்லாம் இந்த இணையவழி அல்லது தொலைதூர கல்வியில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த இணையவழி தொலைதூர கல்விக்கு என்னென்ன வித்தியாசம்? இப்போ இணையவழின்னா மாணவர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கணும், இந்த தொலைதூர கல்வினா எப்படி அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.
3: அதாவது கல்விங்கிறது வந்து எங்கே கற்றுக்கிறோங்கிறது இல்லை, எப்படி கற்றுக்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ தொலைதூர கல்விங்கிறது வந்து நீங்கள் வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது குறைவாக இருந்துச்சு. அது இந்த பின்தங்கிய கிராமங்கள்லேருந்து மக்கள்லாம் போய் கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தொலைதூர கல்விங்கிறது. ஸோ தொலைதூர கல்வியில் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து தேவையான புத்தகங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும், நீங்கள் வீட்டில் உட்காந்தே அந்த புத்தகத்தை ரீட் பண்ணி படிக்கலாம். இது போக ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வாரம் 3 வாரம் சனி ஞாயிறுகளில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள் பாடங்கள் எல்லாமே அந்த காண்டாக்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அந்த காண்டாக்ட் கிளாஸில் வந்து எல்லா வாத்தியார்கள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, நீங்கள் அது கிளாஸ் அட்டன் பண்ணுற மூலமாக கற்றுக்கலாம். இது வந்து தொலைதூர கல்வி. இணையவழி கல்விங்கிறது வந்து இது வந்து அட்வான்ஸ்டு. இன்றைக்கி வந்து இணையவழிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இணையவழி கல்வி அப்படிங்கிறது வந்து இணையதளத்துலேயே நீங்கள் அட்மிஷன் போட்டு உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே ஈவன் பரிட்சை மொத்த கொண்டு ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் தொலைதூர கல்விங்கிறது வந்து நீங்கள் போய் பேப்பரில் பரிட்சை எழுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கல்வி அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் மூலமாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியலும் ஆன்லைன்லேயே வந்துடும், பரிட்சையும் ஆன்லைன்லேயே வந்துடும். இதுதான் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ்.
1: இப்போது அந்த காண்டாக்ட் கிளாஸஸ் பற்றி சொன்னீங்க, சயின்ஸ் கோர்சஸ்ன்னு போகும்போது ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் செய்முறை பயிற்சிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்புகளும் அந்த தொலைதூர கல்வி மூலமாக இருக்கா?
3: செய்முறை பயிற்சிக்கு அந்த அந்த ஆசிரியர்கள் வந்து உரிய பயிற்சி கொடுப்பாங்க. 1 வாரம் 10 நாள் அப்படின்னு மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து அந்த பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் வீக்கில் வந்து அவங்க வந்து அந்த செய்முறை தேர்வுங்கிறது நடக்கும். ஸோ அதனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது.
1: சரி, இப்போது அந்த ப்ராக்டிக்கல் பற்றி அவர் சொன்னார், இந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி அட்மிஷன் போடுறதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே ஒரு வெப்சைட் மூலமாக போகலான் இருக்கீங்க, இல்லாட்டினா இந்த தொலைதூர கல்வி மையங்களை போய் அணுகலான் இருக்கீங்க. ஒருவேளை நானே வந்து இப்போ இணையவழி மூலமாக நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும், எது எளிய முறையை கொஞ்சம் சீக்கிரம் சொன்னால் நல்லாயிருக்கும்.
4: ரைட், ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாகவும் சொல்கிறேன் சிம்பிளாகவும் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்குது. ஒருத்தர் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவருடைய மொபைலை வச்சு தாராளமாக அட்மிஷன் போட்டுடலாம். பெரிய லெவலில் வந்து ஸ்கேனர் வேணும், கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்லாம் கூட தேவையில்லை. எங்களுடைய இணையதள முகவரி mkudde.org போகலாம். அதில் போய் ஆன்லைன் அட்மிஷன் ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் போகலாம். அல்லது டைரெக்டான ஒரு லிங்க் இருக்குது, mkuniversity.admission.samath.edu.in. அந்த இணையதள அந்த முகவரிக்கு போனாலுமே கூட அங்கே ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், லாகின் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே என்ன ப்ரோக்ராம் அவங்க சேரணும், இப்போ உதாரணத்துக்கு பிஏ ஹிஸ்ட்ரி சேரணும் அல்லது பிஏ ஜேஎம்சி சேரணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை செலக்ட் பண்ண உடனேயே அது தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி

0: கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய டென்த்து, அவங்களுடைய டுவெல்த்து, அதே மாதிரி அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஸோ அவங்களே மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைலை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஒரு இளநிலை கல்வி அப்படின்னா, ஒரு யூஜி ப்ரோக்ராம் அப்படின்னா 650 ரூபா இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஜி ப்ரோக்ராம் அப்படின்னா 750 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஸோ அந்த ஃபீயை வந்து அவங்களே மொபைல் ஃபோன்லேயே கியூஆர் கோடை யூஸ் பண்ணியோ, அல்லது நெட் பேங்கிங்லேயோ, அல்லது கிரெடிட் கார்ட்லேயோ, டெபிட் கார்ட்லேயோ, ஸோ என்ன மோடில் வேணாலும் அவங்க அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். பட் அதை ஸ்கேன் பண்ணி போடுறப்ப அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சில சமயம் ஆல்ரெடி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, ஜெராக்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க, ரீடபிலிட்டி இல்லாமல் போயிடுது, படிக்க முடியல. ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: சரி, இப்போ நம்ம அடுத்து சந்திக்க போகிற நேயர் வணக்கம், யாருங்க?
2: கோடை பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் மூணு பேராசிரியருக்கும் காலை வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் வீரநூல் கருணாநிதி.
1: சொல்லுங்க சார், உங்கள் கேள்வி.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எனது மகன் வந்து இறுதி ஆண்டு கிரிமினாலஜி படிக்கிறான். முடிச்ச உடனே அடுத்த என்ன சொல்லி படிக்கலாம். ரெண்டாவது கேள்வி, எனது மகள் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்க 2nd ஆண்டு. இது முடிச்ச உடனே அடுத்த வந்து வேலை வாய்ப்புக்கு தகுந்தால தொலைத்தொடர்பு கல்வி என்னையா படிக்கலாம்? இந்த ரெண்டு கேள்வியும் எனக்கு ஐயப்படுது.
1: சைபர் செக்யூரிட்டி, கிரிமினாலஜி, இதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகராஜன் சார்,
3: இல்லை நம்ம தொலைதூர கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சைபர் செக்யூரிட்டி, கிரிமினாலஜிக்கு வந்து முதல் அதாவது பிஜி கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவும் ஆஃபர் பண்ணலை.
1: பிஜி இல்லைனாலும் இப்போ ஒருவேளை சைபர் செக்யூரிட்டின்னு படிச்சிருக்கும் போது அது தொடர்பாக எம்சிஏஓ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை எம்பிஏஓ படிக்கிறதுக்கு
3: எம்பிஏ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எம்பிஏ பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் 5 சொன்னீங்க, அது இல்லாமல் ஜென்ரல் எம்பிஏன்னு ஏதாவது கேட்டகரி இருக்கா?
3: எல்லாமே ஜென்ரல் எம்பிஏ தான்.
1: அதில் ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பாக
3: பண்ணுவோம், அதுதான்
1: ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்துடும். சரிங்க.
0: அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம். ஏன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறாங்க அப்படின்னா, எனி ஒரு சில பிஜி ப்ரோக்ராமுக்கு வந்து எனி யூஜி டிகிரி அப்படின்ற ஒரு க்ரிட்டீரியா இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஜேர்னலிசமே படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது யூஜி டிகிரி இருந்தாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரியும் படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம்.
1: இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து இந்த கிரிமினாலஜியோட லிங்க் பண்ணி கூட அவங்க ஜேர்னலிசம் படிக்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரி, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.

0: முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு நேயரை நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: அன்பு தோழி சலிமாம் இடத்துக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அனைவருக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
5: சொல்லுங்க சார்.
6: நலமா மேடம்.
5: நல்லா இருக்கும் சார். கேள்வி என்னன்னு கேட்டுலாமா?
6: மேடம் வந்து நான் குடும்ப சூழ்நிலைக்காரமாக நான் BCOM MCOM மதுரை காமர்ஸ் சொல்லி தொலைதூர கல்வியாக படிச்சேன் மேடம்.
7: வருஷத்துக்கு 2 தடவை நடத்துறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறீங்கனாலே நீங்க வந்து உதவி பேராசிரியருக்கு

0: தகுதி பெற்றீங்க, எங்கேனாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போய்க்கலாம், கவர்மெண்ட் போஸ்டிங் போய்க்கலாம். இது இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி பண்ணாலும் கவர்மெண்ட் போஸ்டிங் போகலாம். ஆனால் பிஹெச்டி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எழுதணும், நெட்டு கிளியர் பண்ணணும், 3 இயர்ஸ் நீங்கள் பிஹெச்டி பண்ணதுக்கப்புறம் தான் உதவி பேராசிரியர் வேலைக்கு போகணும். ஆனால் இப்போ நீங்கள் நெட் எக்ஸாமுக்கு படித்து அது பாஸ் பண்ணீங்கனாலே நீங்கள் உடனடியாக உதவி பேராசிரியர் வேலைக்கு செல்லலாம்.
1: இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். கை கட்டும் தூரத்தில் கல்வியில் வந்து நம்ம இப்போதைக்கு பிஎட் பற்றி மட்டும்தான் பேசலை, கொஞ்சம் பிஎட் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: நிச்சயமாக. ஸோ பிஎட் அப்படின்ற இந்த கோர்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் கோர்ஸு. இது யாருக்காக அப்படின்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்களோ அங்கே அந்த வேலை பார்த்துட்ருக்கிற டீச்சர்ஸுக்காக தான் இந்த பிஎட் ப்ரோக்ராம். இப்போ ஒரு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிஏடோ, அல்லது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸோ, அல்லது தையல் டீச்சராக இருப்பாங்க, அல்லது டிராயிங் டீச்சராக இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கோர்சஸ் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வேலை பார்த்துட்ருக்கிற டீச்சர் வந்து டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிஎட் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என்சிடிஇன்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், அந்த அவங்களுடைய அப்ரூவலோடு நடக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. எனவே அந்த கோர்ஸுக்குமே இந்த வருகிற 13ஆம் தேதி தான் கடைசி நாள், சேர்க்கைக்கான கடைசி நாள் வந்து இந்த அக்டோபர் 13. ஸோ அந்த 13க்குள்ளார அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஃபீஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம இந்த பேட்சில் அவங்கள கன்டினியூ பண்ண முடியும் மேம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க முனைவர் மேகராஜன்?
3: பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னா ரெகுலரில் படிக்கிறதுக்கும் தொலைதூர கல்வியில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நான் வந்து தொலைதூர கல்வியில் படித்தா கவர்மெண்ட் ஜாபுக்கோ அல்லது வேறு ஒரு ஜாபுக்கோ போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படி கேட்பாங்க. அதாவது இன்றைய நிலைமைப்படி தொலைதூர கல்வியும் நம்ம கல்லூரிக்கு போய் படிக்கிற படிப்பும் ஒன்று தான், ஏன்னா அதில் இருக்கிற அதே சிலபஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் ஜென்ரலாக வந்து மாணவர்கள் இந்த டவுட்டுங்கிறது தேவையே கிடையாது. அதாவது எங்கே படிக்கிறது முக்கியம் கிடையாது, என்ன படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறோம், அப்படி தான் வேலை வாய்ப்பு கொடுக்கும். அதனால் அதில் வந்து யாரும் எதுவும் சந்தேகப்பட வேண்டியது கிடையாது.
1: ரொம்ப நன்றி முனைவர் தயாலகிருஷ்ணன். என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிகழ்ச்சியோட நிறைவான நேயர்களுக்கு?
0: அதாவது மேடம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மதுரையில் வந்து எக்ஸாம் எழுதணும், திண்டுக்கல்ல வந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி வெளியூர்லேருந்து வர்றவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் தொலைநிலை கல்வியில் படிக்கிறீங்க அப்படின்னா மதுரையில் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எங்களுடைய ஹாஸ்டலில், எங்களோட யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் நாங்கள் வசதி பண்ணி கொடுக்குறோம். அங்கே தங்கியிருந்து அவங்களுடைய எக்ஸாமை, தொலைநிலை எக்ஸாமை எழுதிட்டு போகலாம்.
1: ரொம்ப நன்றி. இயக்குனர் முத்துப்பாண்டி அவர்கள் என்ன சொல்கிறீங்க?
2: கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம் செயல்பட்டுருக்கு. அதனால் தொலைநிலை கல்வி இயக்ககம் கொடுக்கக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளுமே யுஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அங்கீகாரத்தோடு நடத்திட்டுருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதுலேயும் இந்த அட்மிஷன் இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்கும். அதனால் அதுக்குள்ளார உங்களுடைய அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பேட்ச்லேயே உங்கள் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுங்கள்.
1: mkudde.org அப்படிங்கிற
2: இணையதள முகவரி mkudde.org, அப்படி இல்லைனா mkuniversity.admission.samath.edu.in இந்த இணையதள முகவரியிலையும் அவங்க நேரடியாக போய் அவங்களே அவங்களுடைய அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
0: மேடம், அதில் முக்கியமானது வந்து டூயல் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய குழந்தைகளை வந்து நீங்கள் காலேஜில் படிக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு கோர்ஸ் படிக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி டூயல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்கள உறுதுணையாக இருக்கணும். நன்றி மேடம்.
1: இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியோட முத்தான நேயராக திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான நிறைய கேள்விகளை கேட்டார். அவருக்கு கோடைப்பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உங்களுக்கு கோடைப்பண்பலையின் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: கோடைப்பன் விலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3 and 4 மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
0: வழங்கிய வானவில்.
4: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், எம் சரவணன், அழைப்புகள் அரங்கேற்றம் தேவி பிரியா, கணினியின் கைவண்ணம் சுரேந்தர் வேல்முருகன். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். கேட்கும் முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசனின் 99வது பிறந்த தினத்தையொட்டி அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பாய்மர படகு பிரிவு போட்டியில் இந்தியாவின் மனு பிரான்சிஸ், நோபல் குர்சிகன்கள் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

0: கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதை கலைகளின் அரசி, கல்லாத கலை. கவிதை உணர்ச்சிகளின் ஊர்வலம், உள்ள வினாக்களின் உயிர்ப்புள்ள விடை. கவிதை மலரினும் மெல்லியது, இரும்பிலும் வலியது. கவிதை அதிசயங்களின் கண்ணாடி, கனவுகளின் முன்னோடி. சில கவிதைகள் நம்முள் மலர் சிந்தும், சில கவிதைகள் நம்முள் மழை சிந்தும், சில கவிதைகள் நம்மை கேள்வி கேட்கும், சில கவிதைகள் நமக்கு பதிலாய் அமையும், சில கவிதைகள் நமக்குள் எரிமலை உமிழும், சில கவிதைகள் நம்முள் நெருப்பாய் கணரும், சில கவிதைகள் நமக்கு மயிலிறகு, சில கவிதைகள் நமக்கு இசைச்சிறகு, சில கவிதைகள் நம்மை தாளாட்டும், சில கவிதைகள் நம் வாய் பூட்டும். இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் கவிதை என்று சொல்ல இங்கு எதுதான் கவிதை இல்லை? இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் கவிதை என்று சொல்ல இங்கு எதுதான் கவிதை இல்லை? கோடைப்பன்மலை 100.5 வியாழக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு கவிதையும் கானமும். உங்கள் அமுதாவுடன் எதிர்பார்த்திருங்கள் நேயர்களே, காத்திருக்கின்றன கவிதைகளோடு கானங்களும்.
1: வார்த்தைக்குள் ஊடாடும் உள்ளர்த்தம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர் மூச்சு நீதான்.
0: நம்பி, அபராஜிதா என செல்லமாக அழைக்கப்படும் கவிஞர் விக்ரமாதித்யன் தமிழ் கவிதை உலகில் தனி முத்திரை பதித்தவர். கவிதை உலகில் இவர் போக்கு தனி போக்கு. இவரது கவிதைகள் அதிகம் வேதாந்தம் பேசும். கட்டறுத்தல் எனப்படும் சுதந்திரம்தான் நம் புத்திக்கு சிறகு தருகிறது. இதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு கவிதையும் அமைக்கப்பட்டிருக்கும். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் கவிஞர் விக்ரமாதித்யனின் கவிதை

0: அணில் முறுக்கு
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டூ 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: Guns.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் பனைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் பிரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா,
4: அமுதா.
5: I love, love, love, love, love.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெற்றிக்கான இலக்கை எட்டும் வரை ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 14 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பன்மலையின் ஒரு பிள்ளையாய் இந்த இப்பொழுது வருகிறது பாட்டு பட்டாளம். இன்று ஒரே நபரின் பாடல்களோடு. அந்த ஒரே நபர் அப்படின்னு யாருன்னு கேட்குறீங்களா? பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவங்க தாங்க. வணக்கம் சுகன்யா.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ஒரே வரியில சடனா அப்படியே ஆரம்பிச்சிட்டீங்க அனுராதா ஸ்ரீராம் அப்படின்னு.
0: நம்ம நேர்ல ரொம்ப ஆவலா இருப்பீங்க.
1: ஆவலா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பு பாடல் கொடுத்து அவங்கள கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன்.
0: சரி,
1: ஆனா நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரமா சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்.
0: அதாவது நேயர்களை வந்து காக்க வைக்க வேண்டாமே யோசிச்சேன்.
1: அந்த ஒரு நல்ல எண்ணமா உங்களுக்கு? சே, எவ்வளோ ஒரு பெரிய நல்ல எண்ணத்தோட நீங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஒரே நபரின் பாடல்களை பாட எந்த எண்கள்ல வரணும் சொல்லிருங்க?
0: அறிமுக நேயர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24, 24, 26, 290, 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045, 42.
1: 11:04. இப்போ கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல் திரைப்பட பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல்களை பாட இணைப்பில் யார் காத்திருக்கிறீங்க? முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: கோடை பண்பலுக்கு இனிய முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: முற்பகல்
2: தானாங்க? மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
1: நல்லா இருக்கிறோம். முற்பகல் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை அங்க முற்பகலா இருக்கனால முற்பகல் வணக்கம் சொல்லிட்டீங்களோ?
0: பிற்பகல்
2: முற்பகல் தானே மேடம்.
1: சரிங்க சரிங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
2: 12 பகல் வருவோம், பிற்பகல் வருவோம். முற்பகல் தானே மேடம்?
1: கட்டாயமா முற்பகல் தான். இருந்தாலும் ஜெயமேரி வந்து இப்ப வெளியில இருந்து வர்றப்ப ரொம்ப மழை பனி மிஸ்டோட வந்தாங்களா? முற்பகலா பிற்பகலா நண்பகலா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
2: பரவாயில்ல.
1: ஆமா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: வெற்றி கொடி கட்டுபாட்டுல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மேடம்.
1: அப்படிங்களா? பாடல் தானா இல்ல கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலரும் கூடயா?
2: எனக்கு கருப்பு தான்
1: கருப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நீங்க அப்படியே நிறுத்தாம பாடிக்கிட்டே போனீங்க பாருங்க. அதுலயே கண்டுபிடிச்சிட்டே அருமையா பாடுனீங்க. நன்றிங்கம்மா. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க?
0: வணக்கம். வணக்கங்க.
3: வணக்கம்க்கா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: அரூர் மாவட்டத்துலேருந்து சந்திரா பேசுறீங்கக்கா.
1: சந்திரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்கீங்கக்கா.
1: என்ன ஏதோ ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை பேசுது. லீவ்ல அப்படியே ஃபோன்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால இணைப்பை ஏற்படுத்தி பேசுதுன்னு நினைச்சேன். என்ன பாடல் பாட போறீங்க? அதுதாங்க அந்த மேடத்தோட பாட்டு. என்ன பாட்டு?
2: என்ன படம்? என்ன பாடல்?
0: ஓ,
1: மகிழ்ச்சியில பாட்டுல என்ன பேசுறேன்னே தெரியல. சரி சரி பரவாயில்ல. என்ன பாடல் சொல்றத விட அப்படி பாடிய காட்டிடுறேன்றீங்களா?
0: ஏதோ தெரிஞ்ச பாட்டு கொஞ்சம் தான் தெரியும்.
1: இங்க அவங்க பாடின பாட்டு தான் பண்ணு. சரிங்களா?
0: ஓகேங்க,
1: பாடுங்க பார்க்கலாம்.
0: ஒரு குட்டி உடம்பே காரி, ஒட்டிக்கிட்டா உடம்பே காரி, தலையில அடிச்சு என்ன சாச்சு புட்டா, பொண்ணாங்க நீ தொட்டு புட்டா, நான் செத்து போனே அதுக்கு வளர்ந்து
1: ஒரு பதில் வச்சிருக்காங்க. இனிப்புல இனிப்புல வந்தனால
0: தெரியும்,
1: கொஞ்சம் தான் தெரியுமா? பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் பாடின பாட்டுல இப்ப எந்த பாட்டு பாட யார் வந்திருக்கீங்க? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம், காஞ்சி கிராமம்.
1: என்ன பாடல் பாட போறீங்க?
3: இந்த சொர்க்கத்தங்கத்திலிருந்து மேடம்.
1: சொர்க்கத்தங்கமா இல்ல சொக்கத்தங்கமா?
3: சொக்கத்தங்கம்.
1: சொக்கத்தங்கம், சொக்கத்தங்கம் ஜுவல்லரி.
3: நெஞ்சுக்குள்ளும்போது உன்ன நினைச்சேன்.
1: என்னங்க
2: ஊர்ல என்னோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க
1: ஐயா? இனிப்புல இருக்கீங்களா? பாடுங்க.
3: உன்னை நினைச்சேன், நான் உன்னை நினைச்சேன், நெஞ்சுக்குள்ள கக்கும் போது உன்னை நினைச்சேன்.
1: நெஞ்சுக்குள்ள கக்கும் போது வா.
3: தொக்கி தவிச்சேன், சொர்க்க தங்கம் உன்னை தொக்கி தவிச்சேன்.
2: திருப்பி சொர்க்க தங்கம்.
1: அதாவது பாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வந்து இணைப்பை ஏற்படுத்தி பாடுறீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டுக்கள். இருந்தாலும் அந்த வரிகளை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இல்லை கேட்டுட்டு கூட பாடலாம் இல்லையா? ஏன்னா இணைப்புல நிறைய பாட தெரிந்தவங்க, நல்ல பாட தெரிஞ்சவங்க இணைப்புல காத்துட்டு இருப்பாங்க. அதனால குறைஞ்சபட்சமாவது அந்த வரிகளை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு ரெண்டு வரி பாடலாம் கூட. ரெண்டு வரியும் கூட அந்த வரியை சரியா பாடிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரிங்க, இப்ப அடுத்த நேரை பார்ப்பதற்கு முன்பாக கோடை பண்பலை 100.5.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: என்ன ஸ்பெஷல்
7: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர்
9: எப்பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
11: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்கநகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
12: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8

0: ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பில்லவன் நாளை முதல்.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டூ 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: இன்னொரு அழகான குரல் இல்லையா. இந்த பாடலெல்லாம் யாருனாலையும் கடந்து போயிட முடியாது, அதுவும் பாடாமல். நமக்கு வந்து பாட தெரில அப்படின்னாலுமே சும்மாவது அந்த கோரஸை வந்து நம்ம பாடிட்டு போயிடுவோம். அதாவது கர்நாடக இசையை வந்து கரைச்சி குடித்தவங்க நம்ம அனுராதா ஸ்ரீராம். சின்ன வயசுலேருந்தே மேற்கத்திய இசை அப்புறம் வந்து ஃபோக்கு என்ன ஜானர் கொடுத்தாலும் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் என்னமோ அவங்களுக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே இந்த மாதிரி கோரஸ் பாடுற பாடகிக்கு தாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அதை எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறாம நிறைய படங்களில் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து இப்போ வந்து கொடுத்தது வந்து ஒரு சும்மான்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி எக்கச்சக்கமான திரைப்பட பாடல்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கோரஸ் போர்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாடிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி மனம் தளராமல் வந்த வாய்ப்பை பயன்படுத்தினால தான் இப்போ வந்து எல்லாரும் அறியக்கூடிய பாடகியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் 11:21 ஆயிடுச்சு பாட்டு பட்டாளத்தில். இப்போ யார் என்ன பாடல் பாட வந்திருக்கிறீங்க, வாங்க வணக்கம்.
1: அழகான கோடையப்பம் 100.5 அழகான காலை வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கோவையரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலட்சணா பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்? வணக்கம்.
0: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் பாட போறீங்க?
1: பகவதி படத்துல இருந்து மேடம் கை கை வைக்கிறா அந்த பாட்டு மேடம்.
0: பாடுங்க கேட்கலாம்.
1: கை கை கை கை வைக்கிறா வைக்கிறா கை மாத்தாயே மனச கேக்குறா கேக்குறா ஹை கை கை கை வைக்கிறா வைக்கிறா கை மாத்தாயே மனச கேக்குறா கேக்குறா பசாங்கு பண்ணிட்டா பசப்புறா பசப்புறா
0: நான்கு
2: வரியா.

0: பாடணும்.
1: நன்றி.
0: ஏத்த மாதிரி உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. இப்ப அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜி டெய்லர் கடையிலிருந்து செல்விங்க.
1: விஜி டெய்லர் கடையிலிருந்து யார் பேசுறீங்க?
2: செல்விங்க.
1: செல்வி, என்ன பாடல் பாட போறீங்க? செல்வி, வேலையெல்லாம் முடிஞ்சுங்களா?
2: முடிஞ்சுங்க.
1: சரிங்க, என்ன பாடல்?
2: மல்லிகையே மல்லிகையே சாங்க.
1: பாடுங்க.
2: மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு, தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு நீ சொல்லு. உள்ளம் கவர் கல்வனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு நீ சொல்லு.
0: அவ்வளவுதானா? சொல்லிட்டீங்களா? பாடிட்டீங்களா?
1: தெரிஞ்சாதான் சொல்லிடுவேன்ல. சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கீங்களே செல்வி. நல்லா பாடுங்க. இருந்தாலும்
2: என்னங்க, நீங்களும் கொஞ்சம் கூட பாடிருந்தீங்கன்னா அடுத்த லைன் வந்திருக்குங்க.
1: நம்ம பாடிருக்கலாங்க, அப்புறம் வந்து நம்ம ஒரு வேற ஒரு சூழலுக்கு போயிருப்போம். நீங்க ரம்பாவாவே மாறியிருப்பீங்க, நான் தேவயானி மாதிரியே மாறியிருப்பேன். அப்புறம் கேட்கறவங்களுக்கு என்ன ஆகும்? அதனாலதான் நான் பாடலை. சரிங்களா? பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க செல்விமா. நன்றிங்க. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
1: நலமாக இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன். என்ன பாடல் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? அருமையான பாடல், பாடுங்க கேட்கலாம்.
3: அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனியது அதிரைவன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்ததன் நின்னானே, விண்ணீங்கள் கண் பார்த்தும் தூளையில் தோன்றும் புகழ் மைந்தன் தோன்றினானே, கண்ணீரின் காயத்தை தென்னீரில் ஆற்ற திசுபாலன் தோன்றினானே, அன்பின்ற மலையிலே அகிலங்கள் நனையது அதிரூபன் தோன்றினானே, வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்ததன் நீனானே. அவ்வளவுதாங்க.
1: அவ்வளவுதானா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கோபாலகிருஷ்ணன் எப்போதுமே வந்து ஒரு பெண் பாடகி கொடுத்தா கூட அந்த பாட்டை வந்து ஆண் வெர்ஷனில் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி பாடுவீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இருந்தாலும் இன்றைக்கி இந்த பாடல் வந்து நீங்கள் சரியாக அந்த பாட்டை கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகத்தோடய பாடின மாதிரி எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, மீண்டும் நிகழ்ச்சிக்கு வர்றப்போ நல்லா பாடிடுங்க. நன்றிங்க.
4: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூட்டவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.

0: நேரம் வந்து 11:31 ஆகிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும். இன்றைக்கி ஒரே நபரின் பாடல்களோடு பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடின பாடல்களை வந்து நேர்கள் பாடிட்டுருக்காங்க, நம்ம கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம்.
0: உங்களுக்கும் வணக்கம். பேர் சொல்லுங்கள்.
1: நான் ரங்கநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன், என்ன பாடல் பாட போகிறீங்க?
2: அருமையான பாடல் என்ன பாடல்
1: அப்படின்னு? ஒரு பொண்ணு ஒண்ணுனா பாத்து சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டு அவ சிரிச்சா சிரிச்சுல 100 பேர் சுத்த போயிட்டான். பாப்பு பாப்பு ஒரு ஆளு ஒண்ணுனா பாத்து கண்ண திறந்து பார்க்க சொல்லி கேட்டு அவ பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. பாப்பு பாப்பு பாப்பு தாய் தந்தை முகமே மறந்து நெஞ்சில் உண்டன் முகம் எழுது பரிச்சை எழுதும் பொழுது

0: கவிதை எழுத வருதே. அதுக்கப்புறம் வரமாட்டுக்குமா, அவ்வளவுதான்.
1: பரீட்சை எழுதுறப்ப கவிதை எழுத வருதுன்னா அப்புறம் எப்படி பாட்டு வரி வரும்?
0: அதான் பாட்டு வரும்.
1: சரிங்க ஐயா, அருமையாக பாடினீங்க, பரவாயில்ல. இன்னும் அந்த மெட்டை வந்து இன்னும் சரியாக கேட்டுட்டு பாடினா நல்லாயிருக்கும். நன்றிங்க முயற்சி பண்ணதுக்கு. பேழைப்பள்ளி யாருங்க? வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பெயர் சொல்லுங்க.
2: நாமக்கல்லிருந்து சையத் பேசுகிறேன்.
1: சையத்?
2: பாடலாம்.
1: இல்ல வேற என்ன பாடல் இருக்கு?
2: காட்டுச்சிரிக்கி
1: பாடுங்க, கேக்கலாம்.
2: காத்து சிரிக்கி, காத்து சிரிக்கி, யார் காத்து சிரிக்கிவா? மை கொடுப்பானோ, இடி இடிப்பானோ மா?

0: அருமை அருமை சையத், நீங்க பதட்டமா இருக்குன்னு சொல்லையில எனக்கு தெரியும் நீங்க பயங்கரமா பாட போறீங்க அப்படின்னு. ரொம்ப பிடிக்குமோ இந்த பாடல்?
1: எனக்கு இவங்களோட பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும்.
0: அருமையா பாடுங்க, அருமை அருமை சிறப்பு. நன்றிங்க, தொடர்ந்து பாடிட்டே இருங்க.
2: நேரம் வந்தா 11:35 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் காஞ்சிரம் கிராமத்துல இருந்து கலிதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: கலிஜா, உங்கள் பாட்டுக்கு பாண்டிய நாடே அடிமை. நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: லைனே கொஞ்சம் 11 மணி போறதுனால சாப்பாட்டு நேரமா இருக்கிறதுனால எனக்கு சரியா பிடிக்க முடியறதில்ல.
0: நாளும் பிடிச்சு ஆடோடி ஓடோடி பாட்டு பாடலாம்னு நினைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்க மனசு நான் பாராட்டுறேன்.
3: 2:30 போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை மாத்திட்டீங்க.
0: வேலையெல்லாம் முடிச்சிட்டு நல்லா நிதானமா பாடலாம் தெரியுமா அப்படின்றீங்களா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க பாடிருங்க. இப்போ என்ன பாடல் பாட போறீங்க?
3: பொற்காலம் படத்துல அனுராதா ஸ்ரீராம் அம்மா பாடின கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குரு வீரன் என்ன பேசுது, என்ன பேசுது? முள்ளு வெட்ட வந்த முத்தம்மாளுக்கும் விறகு வெட்ட வந்த வேலம்மாயனுக்கும் பொருத்தம் இல்ல, பொருத்தம் இல்ல. சொல்லி பேசுது சும்மா பேசுது. கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குரு வீரன் என்ன பேசுது, என்ன பேசுது?
4: நான் பாடுறதே எனக்கு திருப்பி கேட்கறதுனால சரியா பாட முடியல.
0: அப்படிலாம் இல்ல, நல்லா பாடுறீங்க. அதாவது கருவேலங்காட்டுக்குள்ள இருந்து பாடுறப்போ எக்கோ அடிக்கும்ல?
4: இல்ல சகோதரி, ஒரு 2 மாசமாவே அந்த பிரச்சனை இருக்கு இந்த லைன்ல.
0: அப்படிங்களா? ஆனா எங்களுக்கு ரொம்ப தெளிவா கேக்குது நீங்க பாடுறது. நன்றிங்க கலிஜா.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: October 1 to 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டூ 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் October 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

0: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
1: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல்கள்லாம் பாடவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது அந்த காலத்தில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே குரல், ஒரு வந்து ஒரு சாஃப்டாக பாடணும், ஒரு மெல்லிசையாக பாடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாடகிகள் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மேற்கத்திய பாணியில் பாடணும் அப்படின்னா எல்லாரீஸ்வரி அம்மா வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு ஆள்னா மால்குடி சுபா. அங்கே பார்த்தாலும் வந்து மால்குடி சுபா மால்குடி சுபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வந்து ஒரு மெல்லிசை வருமா அப்படின்னு கேட்டால் அவங்க மெல்லிசை பாடி நம்ம கேட்டதே இல்லை. ஆனால் அனுராதா ஸ்ரீராம் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு லைட் மியூசிக் பாடிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் சிங்கர் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு 90s வந்து நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வைன்னு ஒரு பாட்டு வந்து அப்படியே பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. யாரோட அந்த வாய்ஸு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு போய் அந்த டைமில் தேடினா அனுராதா ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா இப்படி கலக்குறாங்களே அப்படின்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கணக்கத்த மீன் வாங்கினா அப்படியே ஒரு ஃபோக் இறங்கி குத்துவாங்க. அப்படியே அங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அப்படியே வெஸ்டனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பயங்கரமான பாடல்கள் ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்கங்க.
2: அந்த அளவுக்கு
1: அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த பாடகி பாடின பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு நேயர்கள் வந்து தெரியல அப்படின்னாலும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில 11:44 இணைப்புல யாரு வந்திருக்கிறீங்க சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: என்ன ஆச்சு?
2: வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க.
3: 11:45
1: என்ன பாடல் பாட போறீங்க?

0: பாடுங்க பாடுங்க.
1: இழந்த பணம் இழந்த பணம் உனக்குத்தான், குங்கும பூவும் குங்கும பூவும் உனக்குத்தான், கொஞ்ச புறாவும் கொஞ்ச புறாவும் உனக்குத்தான், பால் பழம் உனக்குத்தான், பாயசமும் உனக்குத்தான், இழந்த பழம் இழந்த பழம் உனக்குத்தான், செக்க சிவந்த பழம் சிவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் குங்கும பூவும் உனக்குத்தான், கொஞ்ச புறாவும் கொஞ்ச புறாவும் உனக்குத்தான்.
2: அதனால சிவாஜி படத்துல இருந்து பாட்டு போல பாடு போறதுன்னு நினைச்சு ஆவலா
0: இருந்தேன்.
2: சிவாஜி ரசிகர்கள்லாம்
0: நீங்க ஆவலா இருந்திருப்பீங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் உங்க ஆவலா நீங்க ஆவலா இருக்க கூடாது அப்படின்னு நாங்க மாத்தணும் சரிங்களா. இப்ப என்ன பாடல் பாட போறீங்க?
2: அதுதான் சரிதான், ஆனா படப்பேர் தெரியல, இப்பதான் கூகுள்ல தான் பாத்துட்டேன், படிக்கிறேன்.
0: படிங்க பாக்கலாம்.
2: மாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே, விட்டு போக சொல்லும் நீல பொண்ண விட்டு போக சொல்லாதே, காணும் இடமெல்லாம் உன் பூமுகம் தானே.
0: தெத்தூர் துரையப்பா ஐயா, அதாவது வந்து அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் பாடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் நீங்க வந்து ஏதாவது ஒரு பழைய பாடல் கூட பாடியிருந்திருக்கலாம், கூகுள்ல பார்த்து நீங்க பாடிங்க. உங்க முயற்சிக்கு வந்து பெரிய பாராட்டு, ஆனா இது அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் கிடையாது சரிங்களா. அப்படிங்களா, உங்ககிட்ட மட்டும் வந்து தனியா பாடியிருப்பாங்க போல. இல்ல இல்ல, கூகுள்ல சில நேரங்கள்ல தவறா இருக்கும், நல்லா பாத்துட்டு நல்லா தெளிவுபடுத்திட்டு வந்து பாடலாம் சரிங்களா.
3: நன்றிங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தாங்குமா அப்படின்ற ஒரு அருமையான பாடல், ஷான் ரோல்டன் வாய்ஸ்ல வந்த பாடல் இல்லையா, பிரதீப் குமார் வாய்ஸ்ல வந்த பாடல் நினைக்கிறேன். சரிங்க துரையப்பா, நன்றிங்க. இணைப்பில் யாருங்க வாங்க.
3: சரி, இப்போ ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த நேயர்களை வந்து சந்திச்சிடலாம்.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நேரம் 11:56 ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
4: இருந்தாலும் ஒரே ஒருத்தர் வந்து இணைப்புல காத்திருக்கிறாங்க. அனுராதா ஸ்ரீராம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவங்க பாடின பாடலை வந்து நான் பாட போறேன் அப்படின்னு கேட்டலாம். யாரு வாங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. தேனி மட்டும்தான் சார் கேட்டுச்சு, மித்தெல்லாம்
3: கேட்கவே இல்லை.
4: அப்படிதான் சார் கேட்டுச்சு. பரவாயில்ல சார், என்ன பாடல் பாட போறீங்க?
5: பாரு மேடம். அன்று காலை சொல்லியது, உன் கண்ணம் சொல்லியது, அதை இப்போதும் பட்டு சேரிகளும்.
4: பரவாயில்ல, அன்று காதல் பண்ணியதுன்னு ஆரம்பிச்சாரு. அன்று காதல் பண்ணனால இப்போ வந்து அதெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு பாடினாலும் பரவாயில்ல, இனிப்பு சரியாக இருந்திருந்தால் நல்லா பாடிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல்களை வந்து ஓரளவுக்கு சில பேர் நல்லா பாடினாங்க, ஓரளவுக்கு சில பேர் முயற்சி பண்ணாங்க. இப்போ நேயர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, தொடர்ந்து பாடல்கள் பாடகர்கள் பாடகிகள்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க, யார் பாடினாங்க அப்படின்னு. என்றைக்காவது ஒரு நாள் பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில் இப்படி சொல்கிறப்போ டக்குன்னு வந்து நீங்கள் பாடிடலாம். அந்த நேரத்தில் வந்து இவங்க பாடின பாட்டை அவங்க பாடினது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குழம்பிக்க தேவையில்லை, சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். சுகன்யா மார்த்தாண்ட பூபதி
3: ஜி மீறி நன்றி நேர்களே.
4: நன்றி நேர்களே.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு

அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 12 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்புலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரம்.
4: அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HVD தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.
1: இனிய வணக்கம் நேயர்களே, நேரம் 12 ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு சகோதரிகளுக்கான பொன்னான நேரம் கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் மூவா மாணிக்கமன் கோ தங்கம் நகை மாளிகையின் மகளிர் நேரம். நான் உங்கள் பத்மா நிலமணி. உங்க பரபரப்பான வேலையிலிருந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி இடைவெளி எடுத்துக்கோங்க. மகளிர் நேரத்துல கண்டுபிடி விளையாட்டை விளையாட போறோம். அறிமுக மகளிர் வரலாம் 24 24 29 மற்றும் 29 0 3 3 3. அனைத்து மகளிரும் வரலாம் 24 24 26. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்த. பொதுவாகவே கடல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லை? ராமேஸ்வரம் தூத்துக்குடின்னு கடலுக்கு போனாலும் சரி, அங்கே போனாலே நம்ம மனசுக்குள்ளே ஒரு தனி குதுகலோ சந்தோஷம் வந்துடும். அந்த கரையில் போய் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கால்களை வந்து தொடர பார்த்தீங்களா, அந்த அலைகள் நம்ம கவலைகளையும் அடிச்சுட்டு போய் கன நேரத்தில் நம்மளை ஒரு சின்ன குழந்தையாகவே மாற்றிடும் இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கண்டுபிடி விளையாட்டுல கடல்ன்ற தலைப்புக்கு கீழே விளையாட போறோம். கடல் சார்ந்த வார்த்தைகளை நான் மனசுல நினைச்சுக்குவேன். நீங்க என்கிட்ட குறிப்புகள் கேட்டு அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும்.

0: கோடை பண்பலை 105 மகளிர் நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கிற முதல் சகோதரி வாங்க. வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? யாரு?
1: அக்கா, விருதுநகர்ல இருந்து பாத்திமா பேசுறேன்.
0: பாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அக்கா, வீட்ல தான் இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கீங்க. பத்துமா அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: சூப்பரா இருக்காங்க.
0: எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல?
1: எங்க வீட்ல 5 பேர் இருக்காங்க.
0: 5 பேர் இருக்காங்க. சரி, புரட்டாசி எல்லாம் நீங்க மீன்லாம் சமைப்பீங்களா?
1: எல்லா நாளும் உண்டுக்கா.
0: எல்லா நாளும்
1: சாப்பிடுவோம்.
0: சாப்பிடுவீங்க. சரி, அந்த மீன் சார்ந்ததுலயே ஒரு மீன் நான் மனசுல நினைச்சிருக்கேன். நீங்க குறிப்புகள் கேட்கலாம். 3 குறிப்புகள் நீங்க கேளுங்க, சரியா சொல்றீங்களான்னு பாக்கலாம்.
1: மீனாக்கா?
0: ஆமா, மீன்ல அது சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடவும் மாட்டாங்க ஒரு சிலர். அப்படிப்பட்ட வகையான மீன்.
1: எத்தனை எழுத்துக்கா?
0: 3 எழுத்து. மீன்னு சேர்த்தோம்னா 5 எழுத்து. 4 எழுத்து. 4 எழுத்து இருக்கு. 4 எழுத்து.
1: அது என்ன கலர்ல இருக்கும்?
0: கருப்பு கலர்ல இருக்கும்.
1: பெருசாவும்
0: இருக்கும். சாப்பிடவும் செய்வாங்க, சாப்பிடாமையும் இருப்பாங்க. ஆபத்தான மீன் கூட சொல்லலாம்.
1: 2 எழுத்து தானே வரும்?
0: 2 எழுத்து சொல்லலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க?
2: வந்துட்டேமா. வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வாங்கலந்து ராஜேஸ்வரிமா.
0: ராஜேஸ்வரி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சமையல் வேலை நடந்துட்டே இருக்கு.
0: சமையல் வேலை நடந்துட்டே இருக்கு. எத்தனை பேத்துக்கு சமைப்பீங்க ஒரு நாளைக்கு?
2: நான் உணவு அங்காடிமா.
0: உணவு அங்காடி. சரி, குழந்தைங்க எல்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
2: எனக்கம்மா
0: ஆ
2: ஒரு ஆண் ஒன்னு ஒரு பையன்.
0: அங்கன்வாடி? அங்கன்வாடி தானே சொன்னீங்க? உங்களுக்கான ஒரு எழுத்து 4 எழுத்து இருக்குது. நீங்க குறிப்புகள் கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்வே, நீங்க சரியான பதில சொல்லணும். கடல் சம்பந்தது தான். கிடையாது.
2: பெருசா
0: இருக்கும். சொல்லுங்க.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி

0: பார்ப்பதற்காக
1: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அன்பெலவன் நாளை முதல்.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: நேரம் 12:17 ஆயாச்சு. நம்ம இணைஞ்சிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். கண்டுபிடி கண்டுபிடி அருமையா விளையாடிட்டு இருக்காங்க சகோதரிகள். அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க. நாங்க புலோசனா புளியம்பட்டி திருச்செங்கோடு வட்டம் நாமக்கல் மாவட்டங்க.
1: பேரு மறுபடியும் சொல்லுங்கம்மா.
2: சுலோசனா.
1: சுலோச்சனா. சரி சரி சரிங்கம்மா. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களாங்கம்மா?
2: ஆமாங்க, காலேஜுக்கு வேலைக்கு போறேங்க.
1: காலேஜில் என்ன வேலைங்கம்மா?
2: காலேஜில் ஹவுஸ் கீப்பிங்.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. அங்கே இருக்கிற பசங்கள் நல்லா பேசுவாங்களா? கல்லூரி மாணவர்கள்
2: நல்லா பேசுவாங்க, எல்லாரும் நல்லா பழகுவாங்க பேசுவாங்க.
1: ஆ சரி சரி சரி. சுலோச்சனாம்மா வந்தாலே ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்கும்.
2: ஆமாம்
1: ஆமாம். நல்லா பகிர்ந்துக்குவாங்க, அவங்களோட விளையாட்டு எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவாங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னைக்கு விளையாட்டு கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு. நான் என்கிட்ட ஒரு வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு நீங்க 3 குறிப்புகள் கேட்கலாம், அதுக்கு பதிலும் சொல்லலாம்.
2: சரி
1: கேளுங்க. சொல்லச்சனம்மா. கடல் சார்ந்தது. கடல் சார்ந்த வார்த்தைகள் என்கிட்ட இருக்குது. கடல் சார்ந்தது. கடல் சார்ந்தது எத்தனை எழுத்துன்னு கேட்கலாம். உங்களுக்கு அந்த குறிப்புகள் எந்த குறிப்பு வேணுமோ அதை நீங்க கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அது என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: கடலுக்கு அடியில் இருக்குங்க.
1: ஆ கடல் கடியில் இருக்குங்கம்மா.
2: கடல் கடியில் இருக்க
1: இது வந்து ஒரு உயிரினம் அப்படி சொல்லிடலாம்.
2: உயிரினங்க. உயிரினம்.
1: ஆமாம். என்ன என்னது அதுங்கம்மா? இன்னும் ஒரு குறிப்பு கூட கேட்கலாம் நீங்க.
2: அது வந்து பாயலுக்குல வருங்க.
1: என்னதுங்கம்மா புரியல?
2: பாயலுக்குல.
1: இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா இல்ல இல்ல. சரிங்கம்மா சரிங்கம்மா. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
1: பாத்திமாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் கேட்ட கேள்விக்கு?
3: நீங்க
1: ரெண்டு எழுத்துங்கம்மா.
3: ரெண்டு எழுத்து. அது எதுக்கு பயன்படும்?
1: இது ஒரு உயிரினம்.
3: சுறா.
1: ஆமா.
3: இது சொல்லாது.
1: நீண்ட நாள் வாழக்கூடியது அப்படின்னு இதை தவிர வேற இதுல ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நீண்ட நாள் வாழக்கூடியது. சுறா சொல்லிட்டாங்க. ஆமா. நீண்ட நாள் வாழக்கூடியது எது?
3: ஆமை.
1: ஆமை. ஆமா ஆமை. நன்றிமா நன்றிமா. அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் இணைப்புல இருக்கிறது? வணக்கம். யார் பேசுறது? பேரு மறுபடியும்?
4: சுகுணாமா.
1: சுகுணா. சரிங்கம்மா சரிங்கம்மா.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்.
1: ஊர்லாம் எப்படி இருக்கு? வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா?
4: வெயில் தான்.
1: வெயில் தான். அப்ப மழை வருது அந்த ஊர் சைடுல? மழை வருதா? அப்படி சும்மா நினைச்சிட்டு போறது. நானும் வந்திருக்கேன் அப்படின்னு அட்டண்டன்ஸ் போட்டு
4: போதாங்கம்மா.
1: சரி சரி. கடல் சார்ந்த வார்த்தை என்கிட்ட இருக்கு, நீங்க குறிப்புகள் கேளுங்க, நான் சொல்றேன்.
4: அது எத்தனை எழுத்துமா?
1: இது வந்து ஒரு 5 எழுத்து.
4: அது மீன் வகை சார்ந்ததா?
1: கிடையாது. இது ஒரு நீங்க இன்னொரு

0: குறிப்பு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்.
1: இல்ல அது கப்பலுக்குள்ள இருக்கிறதா இல்ல கடலுக்கு அடியில?
0: கடலுக்கு அடியிலயும் இருக்கு, கப்பலுக்கும் உதவுறது. கப்பல் கிடையாதானா?
1: கப்பல் கிடையாது.
0: கப்பல் கிடையாது,
1: கடலுக்கு அடியில இருக்கு.
0: ஆமா ஆமா.
1: அது வேற எதுவும் பாதுகாப்பு படுத்துறலாமா கப்பலுக்கு?
0: ஆமா, கப்பலுக்கு பாதுகாப்பானது
1: சொல்லலாமா?
0: சொல்லலாம்.
1: நங்கூரம்.
0: அட சூப்பர் சூப்பர்மா, அருமை அருமை, நன்றிங்கம்மா.
1: நன்றிமா.
0: அடுத்ததாக

0: பீட்ரூட்டா?
1: பீட்ரூட் அறுக்குறோம்.
0: அப்படியா? இது ஒரு வேளை அங்க நிறைய பேர் சேர்ந்து பண்ணுவீங்களா எப்படிங்கம்மா?
1: இங்க தேனி மாவட்டம் ஃபுல்லா பீட்ரூட், திராட்சை, முள்ளங்கி, நூக்கோல் இது
0: இதெல்லாம் அறுத்து குடுக்குறதா?
1: அது பூரா அறுத்து ரெடி பண்ணி மூட போட்டு அனுப்பிச்சு விடுவோம். நீங்க சாப்பிடுங்க.
0: அனுப்பிச்சு விடுங்க, சாப்பிட்டுருவோம் நம்ம.
1: சரிம்மா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லிருங்க.
0: ஹாய், வணக்கம் எல்லாருக்கும்.
1: மனசுக்கு
0: பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி இருக்கும்ல, அது என்ன நிகழ்ச்சி?
1: மனசுக்கு பிடிச்சது
0: நம்ம மகளிர் நேரத்து கூட சொல்லலாம்ல.
1: சொல்லிட்டு
0: சரி சரிமா, உங்க உங்க நண்பர்கள் தோழிகள் பேர்லாம் என்னென்ன அப்படியே அறிமுகப்படுத்திடலாமே.
1: இங்க வேற 20 இருக்கீங்க, 20 வருஷம்
0: அவ்வளவுதான் நிகழ்ச்சியே முடிஞ்சு போயிரும் நமக்கு.
1: மொக்கமாய் குரூப்ஸ்.
0: என்ன குரூப்ஸ்ங்கமா?
1: மொக்கமாய் குரூப்.
0: மொக்கமாய் குரூப்ஸ்.
1: ஆமா,
0: அருமையா இருக்கீங்கமா.
1: முடிஞ்சு எல்லாரும் பேர் இதுலயே.
0: ஆ, இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: மொக்கமாய் குரூப்ஸ்.
0: மொக்கமாய் குரூப்ஸ். சரி சரி, மொக்கமாய் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரிங்கம்மா, இன்னைக்கு விளையாட்டு விளையாடலாமா? நம்ம கண்டுபிடி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது என்ன பொருள் நீங்க குறிப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குறிப்புகள் கேளுங்க. இது வந்து நாலு எழுத்து. சாப்பிட்ற பொருள் கிடையாது, இது ஒரு பொருள்.
1: பொருள்
0: பொருள்.
1: கடலுக்குள்ளே போமா மேலே இருக்குமா?
0: கடலுக்குள்ளேயும் இருக்காது, வெளியும் இருக்காது, நம்ம கையில இருக்கும்.
1: கையில
0: கையில இருக்கும். கையில பையில இந்த மாதிரி கொண்டுட்டு போய்க்கலாம். கடல்ல பயணம் செய்யும் போது இது இந்த பொருள் வந்து உதவும்.
1: அந்த கடல் அலைய திசை பாக்குறது.
0: சரியா சொல்றீங்க, திசை மாணி அப்படின்னு சொல்லுவாங்க. திசை மாணி இங்கிலீஷ்ல வந்து கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த இந்த திசையில போறோம், கிழக்குல போறோமா, வடக்குல போறோமா? ஏன்னா கடல்ல போனா நமக்கு எந்த திசைன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அதனால திசை மாணி அப்படின்றது அது வழிகாட்டுறதுனாலதான் நம்ம கரெக்டான பயணம் செய்வோம். நன்றிமா, அருமையா பேசுனீங்க. மொக்கமாய் குரூப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 12:44 ஆயிட்டிருக்கு. நம்ம இணைஞ்சிருக்கிறோம் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி விளையாட்டுடன். சகோதரிகள் அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த சகோதரி யாருன்னு பாத்திரலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? பேர் மட்டும் மறுபடியும் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க குறிப்புகள் கேட்கலாம். மூணு எழுத்து. நம்ம சமையல் அறைக்கு வரும் அப்படி சொல்லலாம். கடல்ல இருந்து நம்ம சமையல் அறைக்கு வரும். சரியா சொல்லிருக்கீங்க. உப்புன்றதா. நன்றி.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
10: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
11: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neckband, smartwatch.

0: பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரு இடத்துல, அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
4: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்னிலிருந்து ஒரு மாசத்துக்கு தினமும் நம்ம வீட்டு குழந்தைங்களை பாதுகாக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி நம்ம பேச போறோம். அதுதான் போக்சோ சட்டம்னு சொல்றது. போக்சோ அப்படின்னா என்னன்னா, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். இது 2012 கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுவும் வந்து குழந்தைகள் தினமான நவம்பர் 14 அது நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நிலைமை என்னவா இருந்தது, எப்படி இருந்தது? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் அப்ப இல்லை. பெரியவங்களுக்கான பொது சட்ட பிரிவுகளை தான் குழந்தைங்களுக்கும் பயன்படுத்தினாங்க. அதனால ஆண் குழந்தைகளுக்கு நடந்த கொடுமைக்கு சரியான சட்ட பாதுகாப்பு இல்லாம இருந்தது. வழக்குகள் ஆண்டு கணக்குல எடுத்துக்கிட்டே இருந்தது. பாதிக்கப்பட்ட குழந்தை காவல் நிலையம், மருத்துவமனை, நீதிமன்றம் அப்படின்னு அலைஞ்சி அலைஞ்சி நடந்த கொடுமையை மீண்டும் மீண்டும் ஒருத்தங்கள்டையா சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை அதே வழிய மீண்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தது. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது நம்முடைய சமூகத்தினுடைய மௌனம். வெளியில தெரிஞ்சா மானம் போயிடும், பொண்ணோட எதிர்காலம் என்னத்துக்காக வருது, தப்பு செஞ்சவன் நம்ம சொந்தக்காரன் தானே விட்டுடுவோம், இப்படிப்பட்ட எண்ணங்கள்னால எத்தனையோ குற்றங்கள் வீட்டுக்குள்ளாரியே புதஞ்சு போச்சு. குற்றம் செஞ்சவங்கெல்லாம் தைரியமா வெளியில நடமாடிக்கிட்டு இருந்தாங்க, குழந்தை மட்டும் தனியா வழிய சுமந்துகிட்டு இருந்தது. இன்னொரு கசப்பான உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு எதிரான இந்த குற்றங்கள் எல்லாம் பெரும்பாலானவங்க வந்து அந்நியர்களால நடக்கிறது இல்ல, குழந்தைக்கு நன்கு தெரிஞ்சவங்களால, அதுவும் குடும்பத்துல அவங்க யார நம்புறாங்களோ அந்த நபர்களாலும் கூட இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழந்தைகள் உரிமை உடன்படிக்கையை இந்தியா 1992 ஏத்துக்கிச்சு. அதன்படி குழந்தைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றத்துக்காக தான் இந்த தனி சட்டம் வந்தது. இந்த சட்டம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னா, ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடின்றி எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பாதுகாப்பு சட்டம் பொருந்தும். குற்றங்களுக்கு ஒரு தெளிவான வரையறை, அதற்கான கடுமையான தண்டனை, அப்புறம் குழந்தைங்களுடைய மனசு புண்படாத வகையில விசாரணை நடைமுறைகள், விரைவான தீர்ப்புக்கு சிறப்பு நீதிமன்றங்கள், இப்படி பல சிறப்புகள் இயல இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறு நிகழ்வை சொல்றேன். 10 ஒரு பொண்ணு, சில நாட்களாக அவ யார்ட்டையுமே பேசறதில்ல, பக்கத்து வீட்டுக்கு போக சொன்னா அழுவுறது. அவங்க அம்மா வந்து சும்மா சும்மா அடம் பிடிக்காத அப்படின்னு திட்டல, அமைதியா அவங்க பக்கத்துல அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து அன்பா தலைய தடவி கொடுத்து கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு, ஏம்மா அப்படி இருக்க, சொல்லுமா அப்படின்னு. அப்போ செல்வி வந்து, அந்த பொண்ணு பேரு சும்மா உதாரணத்துக்காக செல்வின்னு சொல்றேன், மனம் திறந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்பெல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு மூடி மறைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த தாய்க்கு துணையாக ஒரு சட்டம் இருக்கிறதுனால எல்லாரும் அதை விரிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேயர்களே, நீங்க ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மௌனமா இருக்கிறது எப்பயுமே குற்றவாளிக்கு பாதுகாப்பு, பேசுறதுதான் குழந்தைக்கு பாதுகாப்பு. நீங்க உதவி தேவைப்பட்டா 1998 1098 அப்படிங்கிற குழந்தைகள் உதவி என்ன

0: கூப்பிடுங்க. இது இலவச அழைப்பு, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாளைக்கு இதே நேரத்தில் குழந்தைகள் அப்படின்னு சட்டம் யாரை சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் 12:57 ஆயாச்சு. கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு விளையாண்டோம். இன்னைக்கு இந்த சகோதரிகள் எல்லாரும் கப்பலில் போய் திசைமானி பயன்படுத்தி ஆமையாக செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடலில் போய் மீன் பிடிச்சி நங்குரம் போட்டு கப்பலை நிறுத்திட்டு கொண்டு வந்த மீனில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ட திருப்தி இருக்குதுங்க. அப்படியே கடலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு விளையாட்டுல அனைத்து சகோதரிகளும் அருமையாக விளையாண்டாங்க. அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். விடைபெறுகிறேன். நான் உங்கள் பத்மா நீலமணி. நன்றி நேயர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: நேயர்களின் இதயங்களை இசையால் நனைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 1:12. நெஞ்சில் இறைந்தவை நிகழ்ச்சியில் இனி சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி அழகர் சாமி இவர்களுக்காக ரிக்ஷாக்காரன் பட பாடல். TM சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியுள்ள இந்த பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். 1971 வெளியான படம் இது. வரிகள் வாலி.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளி எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும்.

நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சினை என உளவிடு உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் தோல் பறித்தேன்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
4: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப்
6: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் இணைந்திருப்பது நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:21. கேட்கவிருக்கும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சிவகங்கை குண்டேந்தல்பட்டி தவமணி கலையரசி சிவபாரதி சிவசங்கர் சிவரஞ்சனி. 1962 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கவிஞர் கண்ணதாசனின் கவி வரிகளை பாட டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: மலர் மலர்ந்ததா நிலவு வந்ததா.
1: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வருகிறது மன்னாதி மன்னன் படப்பாடல். நாகர்கோவில் கோட்டார் கோலப்பனுக்காக 1960 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசனின் கைவண்ணத்தில் அமைந்த பாடலை பாட டி எம் சௌந்தரராஜன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நிகழ்ச்சியில் இனி கோவை காமநாயக்கன் பாளையம் சுஜாதா மோகன் அதுல்யா திருமாலினி மரகதம் ஆறுசாமி இவர்களுக்காக வருகிறது குலே பகாவலி படப்பாடல். 1955 வெளிவந்த படம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, குரல் தந்திருக்கிறார்கள் ஏம் ராஜா ஜிக்கி, கவிவரிகள் தஞ்சை என் ராமையா தாஸ்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டூ 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. தேனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரனுக்காக கோடை பண்பலையின் 1.5 இந்த நவக்கிரகம் வி குமார் இசையமைக்க வாலியின் வரிகளை பாட எஸ் வி பாலசுப்ரமணியம் பி சுசீலா. படம் வெளியான ஆண்டு 1970.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ நிறைய பேருக்கு இந்த புற்றுநோயினாலே ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது. நம்ம எந்த ஸ்டேஜில் போய் பார்க்கணும், நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா ஸ்டேஜ் மாறிடுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாமலே இருக்காங்க. எந்தெந்த புற்றுநோய்க்கு முன் பரிசோதனைகள் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்களேன்.
2: முன் பரிசோதனைன்னா எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியே இல்லாத போது நம்ம வந்துட்டு போய் செக்அப் பண்ணிக்கிறது பேர் தான்

0: ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது. நம்ம எந்த ஸ்டேஜில் போய் பார்க்கணும், நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா ஸ்டேஜ் மாறிடுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாமலே இருக்காங்க. எந்தெந்த புற்றுநோய்க்கு முன் பரிசோதனைகள் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்களேன்.
1: முன் பரிசோதனைனா எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியே இல்லாத போது நம்ம வந்துட்டு போய் செக்அப் பண்ணிக்கிறது பேர் தான் முன் பரிசோதனை. இது வந்துட்டு நம்ம ஏன் பண்ணுறோம், ஏன்னா நிறைய வியாதிகள் வந்துட்டு நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது சிம்டம்ஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி அது ஸ்டேஜ் தாண்டி போயிடும். கேன்சர் அந்த அது போல ஒரு வியாதி. எந்த கேன்சரை எடுத்துக்கோங்க, அந்த இனிஷியல் சிம்டம்ஸில் கண்டுபிடிக்கலனா ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு ஜெயிச்சு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதனால தான் முன் பரிசோதனையை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு முன் பரிசோதனை ஸ்கீமில் அவங்க என்ரோல் ஆகிருப்பாங்க. ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்க செக்அப் பண்ணிக்குவாங்க. ஒரு ஒரு கேன்சருக்கும் விதவிதமான டெஸ்ட்டு பண்ணணும். இப்போ நம் ஜஸ்ட் நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம சுகருக்கும் கிட்னிக்கும் நம்ம சில பிளட் டெஸ்ட்டும் சில ஸ்கேன்ஸும் பண்ணுவோம். பட் அது வந்துட்டு இந்த மாதிரி செக்கப்புக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்துட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஒரு சிம்பிள் ஸ்கேன்லேயோ அது கண்ணில் நமக்கு தெரியாது. யூஸ்வலாக சில பெரிய ஸ்கேன்ஸ்லாம் இருக்கும், சிடி ஸ்கேனோ இல்லாது எம்ஆர்ஐ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரெகுலராக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி செக்அப் ப்ரோக்ராம்ஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நேராக உள்ளே போவோம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் அவங்க கார்டு கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ஒரு டெஸ்ட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக டாக்டரை பார்ப்போம். பட் இந்த மாதிரி கேன்சர் செக்அப்ஸ் முன் பரிசோதனையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டாக்டரை பார்ப்போம். ஏன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், உங்களுடைய ரிஸ்க் என்னன்னு கண்டுபிடிப்பார். சப்போஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மது அருந்தவராக இருந்தால் அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் நல்ல அதாவது வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு கேன்சருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெஸ்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது யாருக்காவது கேன்சர் இருக்கா, அண்ணன் தங்கச்சியில் அப்பா அம்மா பசங்களில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா மரபு ரீதியாக ஏதாவது கேன்சர் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வேலையில் என்ன பண்ணுறோம், எந்த ஊரில் வசிக்கிறோம், இதை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம். உதாரணத்துக்கு தமிழகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார்னர் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேன்சர் வந்துட்டு காமனாக இருக்கும். அங்கே இருக்கிற சுற்றுச்சுற்று சூழலாக இருக்கும், அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பொல்யூஷன்னால் இருக்கலாம், இல்லை கெமிக்கல்னால் கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெஸ்ட்டை வந்து நாங்கள் சொல்லுவோம். சிம்பிளாக போனீங்கன்னா தைராய்டு கேன்சருக்கு சப்போஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா டோட்டலாக வேறு டெஸ்ட்ஸ் இருக்கும். அதே கர்ப்பப்பை கேன்சருக்கும் இருக்கிற டெஸ்ட்டுகள் மொத்தமாகவே வேறு. நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் யூஸ்வலாக இது வந்துட்டு அரை நாள்லேயே முடிஞ்சிடும். எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு நம்ம ஒரு முழு பரிசோதனை பண்ணும்போது கேன்சர் ரிலேட்டட் முழு பரிசோதனை பண்ணுறதும் வித்தியாசங்கள் இருக்குது.
2: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:46. இனி இருவர் உள்ளம் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பாண்டமங்கலம் கந்தசாமி சரோஜா சரவணன் மனைவியில் ராதிகா ரக்ஷிதா. படம் வெளிவந்த ஆண்டு 1963. குரல் வண்ணம் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். இசை கே வி மகாதேவன்.

ஏஞ்சல் தேரில் இசை உலா கோடை பன்மலையை நூறு புள்ளியை இந்து நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி நிகமும் தாராபுரமரோடு ஆனந்தன் மகேஸ்வரி, விக்னேஷ் சபரீஸ்வரி, சுஜிதா, தர்மராஜ், கவிதா இவர்களுக்காக வருகிறது சுமை தாங்கி படப்பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், பி பி ஸ்ரீனிவாசின் குரலில், கவிஞர் கண்ணதாசனின் கவி வரிகளில் பாடல் வருகிறது.

தென்காசி புது சுப்லாபுரம் ஆறுமுகம் சுந்தரவள்ளி பிரியரஞ்சனி சக்திவேல் முத்துமாரி ஜனனி இவர்களுக்காக வருகிறது உழைக்கும் கரங்கள் பட பாடல். புலமை பித்தனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கே ஜி ஏசுதாஸ் குரலில் பாடல் வருகிறது. 1976 வெளிவந்த படம் இது.

உழைக்கும் கரங்களே. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது சுடரும் சூறாவளியும் படப்பாடல். திண்டுக்கல் பழனி மானூர் கருப்பணன் சக்திவேல் ராதா கதிரேஷ் இவர்களுக்காக படம் இளையான ஆண்டு 1971 கனதாசனின் கவி வரிகளை பாட டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கடிதம் மூலம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை ஒளியேற்றிய நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றி. நேர்களே, இனி வென்றார் வந்தார்.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: உற்சாகமான வணக்கம் நேர்களே. வானொலி வழி நிகழ்ச்சிகளை கடமை தவறாது கேட்டு கலந்துரையாடி கருத்துக்களை பகிர்ந்து சிறந்த கருத்துக்கான நேயராக தேர்ந்தெடுத்து அவர் நெஞ்சம் நெகிழ இசை மேடைக்கு அழைத்து கௌரவிக்கும் நேரமாக கூடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக

0: இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. தேனியிலேருந்து நாவரசி பாஸ்கரன், அதாவது வந்ததுலேருந்தே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. நம்ம ஏதாவது போய் எப்போ வந்தீங்க மேம், சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் கூட ஒரே ஒரு நம்ம கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, ஒருவேளை வந்து ரேடியோ இப்போ தான் பழக்கப்படுறாங்களோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கோ அப்படின்னு நினச்சி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன பதிலை கேட்டோன்னே நான் அப்படி இனிமேல் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வந்து ஒரு தலைமை ஆசிரியர், அப்போ நம்ம எவ்வளோ அடக்கமாக இருக்கணும், அவங்க அவ்வளோ தூரத்துக்கு இருந்துருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இன்றைக்கி நேரலை நிகழ்ச்சியில் நேர்காணல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கம், சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க
0: மகிழ்ச்சியா
1: இருக்கு. இங்கே வந்து கோடை பண்பலையில் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதாவது கோடானு கோடி உள்ளங்களை கொள்ளை கொண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களின் இலக்கினை இயம்பி பல்லாயிரக்கணக்கான படைப்பாளிகளின் பல் திறனை படைத்து ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களின் ஆற்றலை தட்டி எழுப்பி நூற்றுக்கணக்கான பல் சுவை நிகழ்ச்சிகளை நூதனமாக நூற்று 10 மணிக்கும் மேலாக பாங்குடன் படைத்து பரிமளிக்கச் செய்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு நேயர் நானும் என்பதில் மிக மிக உவகை அடைகிறேன்.
0: உங்களுக்கு மகிழ்ச்சி. நாவரசி அப்படின்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கேற்ற மாதிரி அத்தனை முத்துக்களான கருத்துக்களை வந்து கோர்த்துட்டு வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, கோடை பண்பலை அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க.
1: கோடை பண்பலை பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்க நினைவு தெரிந்த நாள் முதலேவும் வானின் ஒளி, அதாவது எங்க வீட்டில் வந்து வானொலி ஒலித்து கொண்டே இருக்கும். அம்மா அப்பா எல்லாருமே வானொலி பிரியர்கள் தான். அந்த அப்ப வந்து திருச்சிராப்பள்ளி வானொலி, அடுத்து இலங்கை வானொலி, அதுல எல்லாம் ரொம்ப இலங்கை வானொலியில பிறந்த நாள் அந்த அதுல இருக்கிற பாடு இன்பம் துன்பம் பாடல், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில பாட்டுக்கு பாட்டுன்னு அப்துல் ஹமீதா ரொம்ப சிறப்பா, எங்க குடும்பமே அதுக்கு ஒரு ஐக்கியம், அவ்வளவு சிறப்பா நாங்க வந்து அந்த அப்ப கேட்டது. அதுக்கடுத்து கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு என் 2000s நான் வந்து கோடை பண்பலை பிடிச்சிட்டேன். சோதனை ஒளிபரப்பு ஆரம்பித்த காலத்திலேவும் முஸ்ரி ஐயா அவங்களுடைய காலத்தில இருந்தேவும் கோடை பண்பலை கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து கொஞ்ச நேரம் தான் ஒளிபரப்புவாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிட்டே வந்துச்சு. முத முதல்ல கோடை பண்பலைக்கு என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்னு அவ எதுவுமே கோடை பண்பலை வந்து நேயர்கள்ட்ட கேட்டுதான் அவரு எல்லாமே இது பண்ணுவாங்க. அப்ப நேயர்கள்ட்ட கேட்டு கடிதம் மூலம் எழுதி அனுப்புங்கிறப்ப நான் வந்து கதம்ப வானில் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அன்னைக்கே கொடுத்து அனுப்பியிருந்தேன் நான். அந்த முஸ்ரி ஐயா மகாசோமாஸ்கந்தமூர்த்தி ஐயாலாம் ரொம்ப அழகா அவங்களுடைய அந்த அதாவது அவங்க கவிதைகள் என்னுடைய கவிதைகளை எல்லாம் படிச்சு பாராட்டின விதம், இதுதான் என்னுள்ள வந்து ஒரு கவிதை எழுதுற திறமை இருக்கு, கொஞ்சமாவது நமக்கு கவிதை எழுத வருது அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்தது.
0: கோடை பண்பலை கேட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியும், நேர்கள் கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெயர் சொன்னேன் அப்படின்றத விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க, எத்தனை வருட காலமாக இருக்கிறீங்க, எல்லாமே சொல்லுங்க.
1: நான் வந்து ஸ்ரீ நந்தகோபால் ஆரம்ப பள்ளி, தேனி மாவட்டத்தில் ஓடைப்பட்டிங்கிற ஊரில் ஸ்ரீ நந்தகோபால் ஆரம்ப பள்ளியில் 37 வருடங்களாக ஆசிரியர் பணி, அதில் 20 வருடங்கள் ஆசிரியர் பணி, அதுக்கடுத்து தலைமை ஆசிரியர் பணியும் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஒரு மன நிறைவான பணி, ஆத்மபூர்வமான ஒரு நிறைவான ஒரு நல்ல பணி என்னுடைய பணின்னு எனக்கு வந்து நான் நினைக்கிற அளவில் எனக்கு அது வந்து சிறந்த பணி, அது மாதிரி போய்கிட்டு இருக்கு.
0: சரி,
1: கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் என்னை கடந்து போயிருக்காங்க. மாணவர்களினுடைய ஒரு ஒழுக்கம் கல்வி இதை வந்து இதில் எவ்வளவு தூரம் நம்மளால் செய்ய முடியும், 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆரம்ப பள்ளிங்கிறதுனால அந்த அளவில் நம்மளால் எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் என்னுடைய
0: வானொலி கேட்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன், அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, அந்த பதில இப்ப நேயர்கள்கிட்டே சொல்லிருங்க.
1: இல்ல, நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க, ஆனா நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே எனக்கு இதை செய்ய நேரம் இல்லை, இதை செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஏதாவது செயல்களை நம்ம தவிர்க்க நாமே தள்ளி போட நாமே நமக்குள் சொல்லும் காரணங்கிறது என்னுடைய கணிப்பு. எல்லா வேலையுமே இப்போ வீட்லேயும் அந்த வேலையும் கரெக்டாக நடக்கணும், பள்ளிக்கூடத்தில் நம்ம மாணவர்களுக்கும் கரெக்டாக எல்லாமே செய்யணும், தலைமையாசிரியர் பண்ணினா அதையும் சிறப்பாக செய்யணும். அடுத்து இந்த கோடை பண்பலையில் என்னை

0: வந்து அதுலேயும் பங்களிப்பை கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே நேரம் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை கூட வீணடிக்காமல் எல்லாத்துலேயுமே நம்ம நேரம் நிறைய நமக்கு கிடைக்கிது கிடைக்கிது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எந்த செயலிலும் நேரம் வந்து தன்னால் கிடைச்சிரும். ஆர்வம் இல்லைன்னா நேரம் கிடைக்காது.
1: நிச்சயமா ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்க, ஆர்வம் இருந்துச்சுன்னா நேரம் இருக்குது, இப்போ ஆர்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய பேசலாம், நிறைய பாடல்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிறீங்க, அந்த வரிசையில் உங்களுடைய முதல் விருப்ப பாடல் கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: எனக்கு வந்து இந்த அளவில் நான் இன்றைக்கி கோடை பண்பலையில் ஒரு நேரடி நிகழ்ச்சியில் இவ்வளவு தூரம் அமர்ந்திருக்கிறேன் என்றால் இதுக்கு வந்து என்னுடைய தாய் தந்தை குடும்பம் அதையும் தாண்டி ஒரு இறைமை, எனக்கு வந்து என்னை இதுவரைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் இறைமைக்கு அந்த இறைமை நன்றி கூறும் வகையில் அதோட இளையராஜா பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜனனி ஜனனி பாடல். அதை எனக்காக கொஞ்சம் ஒளிபரப்பு
1: கேட்டலாம். அனைத்து நேர்களுக்காகவும் உங்களுடைய விருப்ப பாடல் வருகிறது கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: நிமிடம் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. தேனியிலிருந்து நாவரசி பாஸ்கரன் தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு இருந்தாலும் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாங்க. அதோடையுமே நான் வந்து கோடை பண்பலையை கேட்டுட்டே இருப்பேங்க. நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது, அது ஒரு அபத்தமான செயல். ஆர்வம் இல்லாதவங்க தான் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அழகான தத்துவத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய சாப்பாடுகள் இருந்தாலுமே நமக்கு பிடிச்சதை தான் முதல்ல வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான் மேம். இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சிகள் கோடை பண்பலையில் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதை வந்து தவறவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன நிகழ்ச்சியை சொல்வீங்க? இதை வழக்கமாக நாங்கள் எல்லா நேர்கள்ட்டையும் கேட்குறது தான், அது அதே மாதிரி உங்கள்கிட்டையும் கேட்குறேன்.
5: நீங்கள் கேட்குறீங்க எந்த நிகழ்ச்சி விடுபடுறது அப்படிங்கிற மனசே இல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. எல்லாமே காலையில் பக்தி சுடர்லேருந்து எல்லா நிகழ்ச்சியும் இப்போ வண்ணமலர் எல்லாமே அருமை. எனக்கு வந்து காலையில் 8:30 வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் வந்து அந்த தக்குமுக்கு தர்பார் அன்று இன்று அந்த நிகழ்ச்சி

0: வளர்ச்சியை பார்த்தோம்னா நமக்கு மாணவ செல்வங்களுக்கு போய் அதிலேருந்து கருத்து எவ்வளவோ கருத்துக்கள், அதாவது திரு வள்ளுவர் சொல்லியிருக்காங்கல்ல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நம்ம கேட்டுட்டு கேட்குறதுனால நமக்கு கொஞ்சம் நம்மவும் அறிவு பெறுறோம். அதை போய் திருப்பி அவங்கள்ட்ட சொல்கிறப்ப அந்த வந்து அதை நல்லா நமக்கும் பதிவாகுது. அதை மாணவர்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்ட சொல்லணும் அப்படி. அந்த மாதிரி அவ்வளவு தூரம் அந்த நிகழ்வுகள் வந்து பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துகிற அளவில் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி தக்குமுக்கு தர்பாரும் இன்று அன்று அந்த நிகழ்ச்சி. அதை தவிர எல்லாமே வண்ணமலர்லேருந்து எல்லா நிகழ்ச்சியுமே அருமை தான். இரவில் வரக்கூடிய மாணவர்களுக்கான இந்த போட்டிகள், அந்த இளமை பேசுகிறதெல்லாம் ஒரு நல்ல அவங்களுடைய நினைவாற்றலை தூண்டும் வகையில் ரொம்ப மிக மிக அருமை. அது மாதிரி எல்லாமே ஒரு ரசிக்கும் வண்ணத்துல இந்த கோடை பண்பலையை பார்த்தா நமக்கு தன்னம்பிக்கை, அதாவது கேட்டா கோடை பண்பலையை கேட்குறப்ப நம்ம மனசுக்குள்ள தன்னம்பிக்கை ஒரு படைப்பாற்றல் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போதே உங்களுடைய முக மலர்ச்சியிலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு கோடை பண்பலையை நேசிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறீங்களா, இப்போ திடீர்னு உங்களை ஒரு மணி நேரம் பகுதி நேரம் அறிவிப்பாளராக உங்களை நாங்கள் நியமிச்சிட்டோம், நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்க?
0: அந்த அளவுக்கு எனக்கு
1: இல்லை, உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு செய்யணும் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்குறேன்.
0: விருப்பப்பட்டு செய்யணும் அப்படின்னா இந்த பண்பலை படைப்பாளிகள்ல அந்த அறிவிப்பாளர்கள் அவங்க வந்து அந்த கவிதையை சொல்ற விதம் அவ்வளவு அழகா இருக்கும், ஒவ்வொன்றும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. எல்லாருமே வானவில் பண்ணணும் இது பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா பண்பலை படைப்பாளிகள்ல அந்த அறிவிப்பாளர்கள் சொல்ற மாதிரி கவிதையை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுடைய விருப்ப பாடல்ல இரண்டாவது பாடலாம் என்ன கொடுத்துடலாம் அப்படின்றத சொல்லிருங்க.
0: சிறு வயதுல சினிமாவு திரைப்படத்துக்கெல்லாம் அப்பா அம்மா கூட நிறையா கூட்டிகிட்டு போவாங்க. நிறையானா அதிகமாக கிடையாது, ஓரளவுக்கு நாங்கள் திரைப்படங்களுக்கு போவோம். அப்போ வந்து இந்த அவன்தான் மனிதன் படம் கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த பீரோக்குள்ளேருந்து அந்த அவங்க ஜெயலலிதான்னு நினைக்கிறேன் நான், அவங்க வந்து வெளியில் வந்தப்போ எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அந்த பாடல் என்னன்னு தெரியல, எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு ரொம்ப
1: மனசில்
0: ஒரு ஆசையாக இருக்கும் அந்த பாடல். அதற்காக எல்லாருக்கும் எல்லா நேயர்களுக்காகவும் ஒளிபரப்பு.
1: எங்கிருந்தோ அந்த ஒரு குரல் வந்து இப்போ நம்ம கோடை பண்பலையிலிருந்து வரப்போகுது. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை தொடர்ந்துட்டு நம்ம பாடல் கேட்கலாம்.
2: என்ன
3: ஸ்பெஷல்
2: அனில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: தீனி ஓடைப்பட்டி நாவரசி பாஸ்கரன் அவங்க வந்து தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இப்போ என் கூட பக்கத்தில் உட்காந்து நிறையா தகவல்கள் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கம்மா, எந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எதில் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பு விருந்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க?
1: கடித வழியில் தங்கள் அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சி ராஜகோபால் ஐயா அவங்க வந்து ஒரு கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய 9 மணிக்கு படைத்தென்றில் அவங்களுடைய இதை கேட்டேன் நான். அதில் வந்து அவர் வந்து எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்காரு, அதாவது ஒரு ஊக்கம் ஆக்கம் முயற்சி, எவ்வளவு முயற்சி பண்ணி நான் வந்து முன்னேறினேன் அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து சொன்ன விதம், அதை வந்து கோடை பண்பலையில் அந்த அறிவிப்பாளர் கேட்ட விதம், அவங்க அந்த கருத்து கோர்வை மிகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நிகழ்வு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதி
0: உங்க எழுத்துக்கு வந்து நீங்க வெற்றி வாகை சூடிட்டீங்க. சரிங்கம்மா, நீங்க சோதனை காலம் முதல் வந்து நான் பண்பலை கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இருக்கிற நிகழ்ச்சிகள் பெயர் மாறினது கூட தெரியாம அந்த காலத்துல இருக்கிற அந்த வண்ணமலர் குறிஞ்சி தென்றல் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனாலுமே இன்ன வரைக்கும் நான் நிலையத்தை பார்த்ததே இல்லை, இப்பதான் முதல் முறையா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல் முறையா நீங்க பாக்குறீங்க இல்லையா? இப்ப ரேடியோல கேட்கிற அப்போ ஒரு கற்பனை இருக்கும், அறிவிப்பாளர்களாக இருக்கட்டும், அந்த கோடை பண்பலையோடைய நிலையமாக இருக்கட்டும், இப்படிலாம் இருக்கும். அதை சிம்பிளாக சொல்லணும்னா, டிவியில் வந்து நடிகர்கள் ஆடுறப்போ உள்ள நின்று ஆடுவாங்களோ அப்படின்லாம் சின்ன வயசில் நமக்கு தோணுன மாதிரி உங்களுக்கு அப்படி இப்போ இந்த பார்த்த உணர்வு வந்து எப்படி இருக்குது? கோடை பண்பலையை பார்த்தது, இந்த நிலையத்தை பார்த்தது.
1: கோடை பண்பலை வந்து ஒரு அமைதியான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பண்பலை அப்படின்னு நினைக்க தோன்றும் அளவு இந்த சூழல், அதுவும் கொடைக்கானல் அமைந்துள்ள விதம், ரொம்ப அமைதியான சூழல், அவ்வளவு அற்புதமாக இருக்குது. உள்ளே வந்த உடனே அந்த கேடயங்கள், வாங்கியிருக்க கேடயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நமக்கே ஒரு மனம் வந்து உலகாங்கிதமாக இருக்குது. அவ்வளவு தூரம் ஒரு எல்லாமே அங்கே இருக்கிற ஓவியங்கள் இது எல்லாமே அந்த சூழல் வந்து ஒரு மன மகிழ்வு கொள்ற சூழலா, ஒரு சிறப்பா, மிக சிறப்பாக இருக்கு.
0: பிடிச்சிருச்சு உங்களுக்கு?
1: பிடிச்சிருக்கு,
0: சிறப்புங்கம்மா. இப்ப அடுத்ததா அவங்களுடைய பாடல், தெரிவு பாடல் என்ன கொடுக்கலாம் சொல்லிருங்க.
1: அப்பா வந்து முதன்மை தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவங்க, இன்ஜினியர்ஸ் இன் சீஃப்ல இருந்தவங்க, அதனால எந்த ஊருக்குனாலும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போவாங்க. அப்பா வந்து ஃபுல்லா பணியில தான் ஈடுபாடு, அவங்க வந்து பணி வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப அதிகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத விட ரொம்ப பொறுப்பான பணி, அதனால ரொம்ப பொறுப்பாக மிக சரியாக இருப்பாங்க.

0: அப்போ எங்களுக்கு வந்து அம்மா தான் எல்லாமே. வீட்டில் எங்களை ஃபுல்லாக எங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ரிசோர்ஸ், அதாவது ஆக்கம் கொடுக்கறது, ஊக்கம் கொடுக்கறது எல்லாமே அம்மா தான்.
1: தெரியுது, நீங்கள் சில விஷயங்கள் மறந்தாலும் அங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இது சொல்லுங்க அது சொல்லுங்க அப்படின்னு.
0: அந்த ஆக்கம் அது வந்து அது மாதிரி ஆக்கம் கொடுக்கறதுனால பாடல்கள்லாம் எங்களை உட்கார வச்சு, எங்களையும் தங்கச்சி அவங்கள ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பாங்க. சாமி பாடல், அழகெல்லாம் முருகனே, இந்த மாதிரி
1: பாட்டு, கருணை பாடல்,
0: தத்துவ பாடல், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லா இதுலயுமே எங்களை வந்து ரொம்ப ஃபுல்லா ஒரு ஒரு இதா வச்சிருப்பாங்க, ஒரு மினி டீச்சர்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்லா
1: எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ஓரளவுக்குனாவது தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க அப்படின்றதுல
0: ஆக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பாட்டை வந்து எங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் அந்த பாட்டை வந்து அடிக்கடி வானொலியில் வர்றப்ப இந்த கேளுங்க கேளுங்க அப்படிம்பாங்க. அதை வந்து அது ஒரு அம்மாவுக்கும் பிடிச்ச பாடல், எங்களுக்கும் எல்லாருக்குமே, குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப மிகவும்.
1: நான் கூட அதுவுமே சொல்ல போகிறப்ப ஏதோ தாய்மை சம்மந்தமான ஒரு பாடல் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இதுவுமே கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். இருந்தாலும் ஒரு அருமையான பாடல் நீங்கள் சொல்கிறப்பே அவங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய தாயாருக்காகவும் கேட்டுட்ருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காகவும் பாடல் ஒலிக்கிறது கோடை பன்மலை 100.5 2:28 நிமிடத்தில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில்.

கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி யாது மாஹி.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: தேனி ஓடைப்பட்டி நாவரசி பாஸ்கரன் அப்படின்ற நம்ம அன்பு நேயர் தாங்க இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக நம்ம கூட வந்திருக்கிறாங்க. வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு காகிதத்தில் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறப்ப தான் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த அளவுக்கு பண்பலை மேலே ஒரு நேசமா அப்படின்னு கேட்குறப்ப தான் தெரிஞ்சுது. அதாவது எந்தெந்த நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்றத நான் வந்து என்னுடைய ஒரு ஞாபகத்துக்காக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா, இது வந்து எங்கேருந்து தொடங்குச்சியே இப்படி இந்த அந்த அளவுக்கு என்ன ஒரு ஈடுபாடு கோடை பண்பலை மீது?
8: கோடை பண்பலையின் மீது முதல் ஈடுபாடு வந்தது கதவை தட்டும் கற்பனைகள் என்ற நிகழ்ச்சி. அது வந்து என்னுடைய கற்பனை கதவை தட்டியது. அப்போ வந்து முடி அறியுமா, தாத்தா தாத்தா, கலங்கரை விளக்கம், வயதும் ஆசையும், சொல்லின் வலிமை, நிலா பெண்ணே, அடிமேல் அடி எடுத்தால், இது போன்ற ஒவ்வொரு தலைப்பு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது இப்போ இன்னும் நான் எலட்டு இருக்கு. இது போன்ற தலைப்புகள் அவங்க கொடுக்க கொடுக்க அந்த தலைப்புக்கு நாங்கள் எழுதி போட போட அது வந்து ஒவ்வொரு அவங்க அந்த அறிவிப்பாளர் அதை ஒழிக்கின்ற விதம் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பண்பாட்டு சிந்தனைகள் பறிக்கப்படுவது பார்த்து தென்றலே மௌனம் தேவையா, இது தலைப்பு கவியரங்கம். இது வந்து ஒரு இந்த சித்திரை புத்தாண்டுக்கு மகாசோமா ஸ்கந்தமூர்த்தி அவங்க இருக்கிறப்ப கொடுத்த கவியரங்கம். அதில் வெற்றி பெற்று அவங்க எனக்கு வந்து அதை ஒளிபரப்பு பண்ணிட்டு என்னை பாராட்டி, நாவரசி தங்கையே நீ வாழி வாழி, உன்னுடைய புலமை வாழி வாழி என்று அவங்க வாழ்த்துனாங்க. அது வந்து எனக்கு அந்த வாழ்த்து வந்து ரொம்ப
7: மறக்கவே முடியாது. அதனாலதான் இப்ப இத்தனை வருடம் கழிச்சு அதை எழுதியிருக்கிறீங்க.
8: ஆமா, அடுத்து இன்னும் சுட்டும் விழி, தீபாவளிக்கு தலைப்பு, எந்த தலைப்பு கொடுத்தாலும் எழுதி போட்டா
7: எழுதிருவீங்க?
8: எழுதிருவேன் நான். அதுலயும் பண்பலையிலையும் அவங்களும் ஒரு தேர்வு, என்னை மட்டும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து கவிதைகளுமே ஒவ்வொன்றும் அருமையாக இருக்கும். எல்லாமே நல்லா தேர்வு பண்ணுறதுலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்பலை பண்ணுறதுனால நல்லா தெரியும்.
7: சரி, அப்போ இருந்து நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்குறீங்க, இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க, ஈடுபாடாக இருக்க எழுதி போட்டுட்ருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ இருந்து இப்போ வந்து நீங்கள் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இதாக இருக்கிறீங்க, வென்றிருக்கிறீங்க. அதற்கு முன்னாடிலாம் பண்பலை

0: வரணும் அப்படின்னு ஆர்வம்லாம் இப்போ அது ஏற்பட்டிருக்குதா? அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சுதா?
1: ஆர்வம் ஏற்பட்டுச்சு, ஆனால் வரணும் அப்படிங்கிறது வந்து அதான் வர வந்து கொடைக்கானல் வந்திருக்கேன் ரெண்டு மூன்று தடவை,
0: நிலையத்துக்கு வாய்ப்பு அமையல,
1: வாய்ப்பு அமையல, அது வாய்ப்பு அமையும் அமையணும், அதுக்கு வந்து ஒரு நமக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு நான் மனசுல வந்து ஆனா ஒரு எண்ணம்
0: இருந்துச்சு. அது வந்து என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்க சும்மா வந்திருந்தா கூட வந்துட்டு போயிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா நீங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருட காலம் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. இதன் மூலமா எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்கல கிடைக்கலன்றதை தாண்டி நம்ம அது மேல முழு ஈடுபாடோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம ஒரு நாள் வெளியில் வருவோம் அப்படின்றது உங்கள் மூலமாக எனக்கு தெரியுதுமா. இப்போ அடுத்ததாக உங்களுடைய விருப்ப பாடலை என்ன கேட்கலாம்?
1: விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையாக, அதாவது ஒரு பொறுமை, நம்ம ஒரு தன்னம்பிக்கை, நான் ஒரு எல்லாமே பெண்கள், பெண்மை அப்படின்னா ஒரு நல்லா ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த பாடலில் வந்து பெண்ணினுடைய பல்வேறு பரிமாணங்கள், ஒரு பெண் வந்து ஒரு மகளாக, தாயாக, அடுத்தது பாட்டியாக, மனைவியாக, ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் சிறப்பாக ஒரு நம்ம பெண்கள் வந்து ஒரு ஓடுகின்ற நதி அப்படின்னு சொல்லி அந்த ஓ நதியே நதியே
0: பாடல்
1: ரிதம் படத்திலிருந்து
0: நதியோட வந்து பெண்ணை வந்து இணைச்சு கவிஞர் எழுதியிருப்பாரு. அருமையான பாடல் கேட்டிருக்கிறீங்க. அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது 2:38 கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில்.

0: பெண்ணை போற்றும் ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா. இப்போ இந்த தருணத்தில் ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்க, ஒரு ஊர் போற்றும் ஒரு நிலையில் இருக்கிறாங்க, நல்ல திறமசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான பக்க பலம் அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் தான் மேம். அந்த வகையில் நீங்கள் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறீங்க, நிறைய கவிதைகள் கட்டுரைகள்லாம் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்துச்சு, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: குடும்பம்தான் பக்கபலம் என்பது ஒரு நிச்சயமான உறுதியான கருத்து தான். அப்பா வந்து அப்பா பேர் வந்து முத்துபொம்மு. அவர் வந்து ஒரு அதாவது பொதுப்பணித்துறையில் படிப்படியாக எல்லா இதை நிலையம் செயற்பொறியாளர், எல்லா நிலையும் கண்காணிப்பு பொறியாளர், எல்லா நிலையும் தாண்டி முதன்மை தலைமை பொறியாளர் வரைக்கும் சிறப்பாக பணியாற்றியவர். அப்பாவுக்கு 24 மணி நேரமும் பணியில் தான் சிந்தனை. அப்பா பணியில் சக்தியாக செயல்படுவாங்கன்னா அம்மா வந்து வீட்டில் சக்தியாக செயல்படுவாங்க. அவங்க ஒரு அன்பான அரவணைப்பான ஒரு குடும்பம். இப்போ ஒரு இறையன்பு ஐஏஎஸ் அவங்கள்ட்ட கூட ஒருத்தவங்க ஒரு நேரலையில் கேட்குறப்ப, நீங்கள் எப்படி 24 நீங்கள் நிறையா மாவட்ட ஆட்சித்தலைவர், உங்களுக்கு 1000 பணிகள் இருக்கும், எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னார், குடும்பத்தை நானாக சமாளிக்கிறேன், அவங்க தான் என்னை சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் அப்பாவை தான் அம்மா வந்து ரொம்ப கவனிக்கணும், அவங்களுக்கு தேவையானது ஃபுல்லாக கவனிக்கணும். எதுலேயுமே உடல்நிலையிலையோ எதுலேயுமே அவங்களுக்கு ஈடுபாடே இருக்காது, ஒன்லி வேலை தான், அது மாதிரி தான் இருப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து கவனிப்பாங்க. அடுத்து எனக்கு திருமணம் முடிச்சோடனே என்னுடைய கணவர் வந்து பாஸ்கரன், அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணாலும் ஆளின் ஆள். எனக்கு வந்து ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்ச்சி கிடைக்கிற இது பண்ணுறப்பையும் பாராட்டு ஊக்கம்
0: எல்லாமே
1: இருப்பார். அதாவது அவருக்கு வந்து எல்லா வேலையும், அதாவது வீட்டில் எந்த மிஷின் ரிப்பேர் அப்படின்னாலும் கரெக்டாக அதை வந்து சரி பண்ணிடுவார். அவ்வளவு தூரம் ஒரு எங்கள் வீட்டில் பழுதாயிருச்சுன்னு எங்கேயுமே கடைக்கு போக வேண்டியது, அவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான ஒரு அவருக்கு வந்து அந்த இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு. எனக்கு குழந்தைகளும் ரெண்டு பெண்கள், நறுமலர் முத்து கீர்த்தனான், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேரன் பேத்திகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் நல்லா ஒரு அமைதியான சூழ்நிலையில நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தங்கைகள் வந்து ரெண்டு பேர், மணிமொழி மகேசன் பேர்ல வந்து அவங்களும் நிறைய படைப்புகளை வந்து கோடை பண்பலை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு தங்கை வந்து இப்ப வந்திருக்காங்க, நாவினியால்.
0: இவங்க பெயர்கள்லாம் அழகா இருக்கே, நறுமலர், நாவினியால், இதெல்லாம் யாருடைய தெரிவு?
1: நாவினியால்.

0: எல்லாமே அப்பாவுடைய அந்த இதுதான். அப்பா வந்து முதல்ல எங்க மூணு பேருக்கு பேர் வச்சாங்க, அடுத்து நாங்களும் அது மாதிரி நறுமலர் அந்த
1: மாதிரி வச்சுட்டீங்க
0: மாதிரி வச்சது.
1: பேரும் பேத்திகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்க? இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல வேற மாதிரி வைக்கிறாங்கல்ல?
0: மாடர்ன் ட்ரெண்ட், அது மாடர்ன் ட்ரெண்டா தான் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஜனவ் மித்ரன், சாகித்ய மித்ரன்,
1: அது ஒண்ணு பண்ண முடியாது. ஆமா,
0: சித்தித் முராரி, அது வந்து ஒன்றும் டக்ஷீல்னு ஒரு பேர் எனக்கு இருக்கு. அடுத்து மித்விக் அபினவ், அது வந்து ஒன்றும்
1: பண்ண முடியாது. சரி, அது இருக்கட்டும், சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு விட்டாச்சு. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: அது ஒரு சிறந்த ஒரு எனக்கு வந்து குடும்பங்கிறது வந்து என்னுடைய தங்கைகளும் சரி எல்லாருமே அவங்க எல்லா விதங்கள்லையும் எனக்கு வந்து உதவி செய்யறவங்களாம். எந்த அதாவது எந்த உதவினாலும் எந்த உதவினாலும் அப்படின்னா என்னன்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மூணு பேருமேவும் எனக்கு இப்போ வந்து என்னுடைய சின்ன தங்கச்சி வந்து நல்லா டிரைவ் பண்ணுவாங்க, கார் டிரைவ் பண்ணுவாங்க. அப்போ நான் எங்கே போகணுன்னாலும் அவங்கள கூப்பிட்டேன் டக்குன்னு வந்து, அவங்க
1: சென்னையில் தான் இருக்காங்க
0: அவங்களும். அங்கே சென்னைக்கு நான் போனோம்னா எல்லா வேலையும் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க இங்கே கிராமத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பூரா இது மாதிரி ஒரு அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு சம்பாதிச்சது வந்து அதிகமாக உற்றார் உறவினர் சொந்தங்கள் குடும்ப
1: உறுப்பினர்கள் பாசம்
0: ரொம்ப. அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு குடும்ப நண்பர்கள் வந்து அதிகமா, அது எங்களுக்கு அது ஒரு மிக
1: கொடுப்பனை, ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி உங்க குடும்பம் வந்து நீண்ட காலமாக ஆயுள் சுகத்தோட நல்லபடியா இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு கோடைப்பண்பலை சார்பாக நாங்க வாழ்த்துக்கிறோம். இப்ப அடுத்ததான் என்ன பாடல் சொல்ல போறீங்க விருப்ப பாடல்ல?
0: பாடல் வந்து இந்த விழியில் விழுந்து இதயம் நனைந்து, இது வந்து இசை வந்து நல்லா இருக்கும்.
1: கடலோர கவி,
0: கடலோர
1: இது அலைகள் ஓய்வதில்லை,
0: அலைகள் ஓய்வதில்லைல ஒரு கடிதம் இவங்க எழுதுறதுக்கு அது பதில் கொடுக்குற மாதிரி
1: அந்த ஹார்மோனியத்துல இருந்து அப்படியே அந்த லெட்டர் மேல வரும்,
0: அது வந்து கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும். அதனால அந்த பாடலை,
1: அழகான பாடல் இப்ப விழியில் விழுந்து வந்து எல்லாருடைய செவிலையும் ஒழுக போது. அதற்கு முன்பாக கோடை பண்பலை 100 பிளேன்ல ஒரு சின்ன விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்டுட்டு நம்ம பாடலை கேட்கலாம்.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர் எப்பவும் எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: 2:55 ஆயிடுச்சுங்க. அதாவது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி ஆரம்பித்ததும் தெரியல, நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றதுமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அவங்களுடைய ஆழமான கருத்துக்களாக இருக்கட்டும் சரி, அனுபவ கருத்துக்களாக இருக்கட்டும் சரி, கூடை பண்பலை மீதான ஆர்வம், காதல், இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. தேனி ஓடைப்பட்டி நாவரசி பாஸ்கரன், நிகழ்ச்சியோட நிறைவாக அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறீங்க இல்லையாம்மா, இப்போ வளர்ந்து வர இளம் தலைமுறையினர், மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர் வகுப்புக்கு பயிற்சி தேர்வுகளுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: மாணவர்களுக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, எந்த மனிதர்களுடைய வாழ்வும் உன் வாழ்வு உன் கையில், உன் வாழ்வு செவ்வனே சிறப்பது உன் கையில் தான் உள்ளது. அதாவது ஒரு தோட்டத்தில் பல்வேறு மலர்கள் பூத்திருக்கும், ரோஜா மலர்கள், முட்கள் நிறையா தான் சூழ்நிலைகள் இருக்கும், ஆனால் அந்த முட்களுக்கிடையில் நீ ரோஜா மலரை உன்னால் பறிக்க முடிந்து நீ முன் சூட்டி கொள்வாயேயானால் நீ வென்றவன். எவ்வளவு வாழ்க்கை சூழல் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், கடினமாகவோ எப்படி வேணால் இருக்கலாம், எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோட பிரச்சனைகளையெல்லாம் எதிர்கொண்டு சிக்கலை தீர்வு கண்டு நீ வாழ்க்கையில் சிறந்து வந்தாதான் நீ வெற்றி பெற்ற
0: ஜெயிக்க முடியும்.
1: எல்லா மன வலிமை உனக்கு வேணும், உனக்கு தேவையான ஆற்றல் உன்னிடமே உள்ளது. விவேகானந்தருடைய கருத்துக்களை வந்து ரொம்ப மிகவும் தெளிவான ஒரு, அதை வந்து நான் அடிக்கடி மாணவர்கள்ட்டையும் சொல்லுவேன், இதுதான் ஒரு
0: தாரக மந்திரமா சொல்றேன்.
1: ஒருவர் வாழ்வில் சிறக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆற்றல்கள் நம்மிடமே உள்ளன, எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற ஒரு வல்லமை.
0: நிச்சயமா, நீங்க சொல்லும் பொழுதே அப்படியே அனல் தெரிக்கிற மாதிரி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, மாணவர்களா இருக்கட்டும் சரி, ஆசிரியர்களா இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பம் சார்ந்து, உங்களுடைய பணி சார்ந்து, கல்வி சார்ந்து, ரேடியோ அனுபவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் நிலை இயக்குநர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேம்மா. நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த கோடை பண்பலைக்கு வந்து இவ்வளவு நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்கு நீங்க அழைத்தமைக்கு, என்னுடைய இதை வந்து ஒளிபரப்பு செய்தமைக்கு உண்மையிலே என்னால் மறக்க முடியாத நாள்.
0: தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்டுட்டே இருங்க, மீண்டும் மீண்டும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கலந்துட்டே இருங்க. சந்தோஷம். நன்றிங்கம்மா.
1: நன்றி, மிகவும் நன்றி சகோதரி அவர்கள்.
0: நன்றிங்கம்மா.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆச்சியா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று 446 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பான வணக்கம் நேயர்களே, வார்த்தைகளில் வர்ணஜாலம் காட்டி நம் மனதை இசையோடு கட்டி போட வைக்கும் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நேயரின் மனதுக்கு நெருக்கமான பாடல்களை ஒரு தலைப்பின் கீழ் கொடுத்து பொழிப்புரையுடன் இணைந்து வழங்குகிறது உயிரெழுத்து. நேயரின் குரலாக நான் பத்மா நீலமணி. இன்றைய நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பானுப்பிரியா அவர்களுடைய தெருவில் வளம் பெற இருக்கிறது. நம் நேயர் கடிதத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார். கோடை பண்பலை 100.5 நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும், நம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் முதல் வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் கூன்றாக்கம்பட்டியில் பானுப்பிரியா என்கிறேன் நான். என் அம்மா லக்ஷ்மி, என் தம்பி கோகுல், என் அப்பா குண்டுமணி ஆகியோர் வாழ்த்து வருகிறோம். உயிரெழுத்து நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு மச்சானை பற்றிய என்ற தலைப்பின் கீழ் எனக்கு பிடித்த பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். நம் நேயர்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இதனை ஒலிபரப்புமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொண்டுள்ளார் கூன்றாக்கம்பட்டி பானுப்பிரியா. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஆசை காதலி வெள்ளி மேகத்தை பார்த்து துள்ளி வரும் மாமாவை மலர்களாடும் சோலையில் என்று வருவாரோ என்ற ஏக்கத்தில் தவிக்கும் மனதின் மொழி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கும் அவரை சந்திக்க போறோம், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. வணக்கம் சார்.
11: வணக்கம்.
10: அதாவது ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் 45 வயசுக்கு மேலதான் மூட்டு வலி, அந்த ஜாயின் பெயின் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப 25 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த ஜாயின் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு காரணம் என்ன?

0: எதனால இந்த பெயின் வருது வருகிறது?
1: இது ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான க்வெஸ்சன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேஷண்ட் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே யங் பேஷண்ட்ஸ். அதாவது நான் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த பேஷண்ட்ஸ் எல்லோட ஏஜ் ஆவரேஜ் ஏஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 65-70 தான் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ஏஜாகவே இருந்தது. பட் அட் பிரசென்ட்ல இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி அவங்களோட 40s 50s இந்த மாதிரி ஏஜ்லேயே வந்து அவங்களுக்கு முட்டியெல்லாம் கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிருச்சு. இதில் காரணம் நம்ம மெயினாக ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி வெயிட். அந்த காலத்தில் எல்லாமே கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டான அந்த இன்சுலினோட பீக் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால அவங்க பாடி வெயிட் எல்லாமே கரெக்டாக வச்சிருப்பாங்க, நல்ல இதில் இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்தனால நிறைய பேர் அந்த உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை பார்க்கறது, ஸோ இந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லை, இதெல்லாம் இருக்கும் போது அவங்களோட உடம்போட வெயிட் அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வண்டி இருக்கு, குறிப்பிட்ட வண்டிக்கு 2 டன் வண்டி லோடு தான் வச்சு ஓட்டணும்னா அவ்வளோதான் ஓட்டும். அதுக்கு மேலே வச்சு ஓட்டினா என்ன ஆகும், இன்ஜின் பழுதாகும், டயர் போகும். சிமிலர் அதே தான், மனித உடலும் அதே தான். ஸோ நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட நீக்கான லோடு ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ஆகும்போது நமக்கு தானாக தேய தான் போகுது. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து கரெக்டாக அவங்களை மெயின்டைன் ஆச்சுன்னா அவங்களுக்கான முட்டி வலியோட இது வந்து கம்மியாகும். அது முதல் ரீசன். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. கரெக்டாக அந்த சன்லைட்டில் போனால் தான், சூரிய ஒளியில் போகும்போது தான் விட்டமின் D3 கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாதனால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தசையெல்லாம் வீக் ஆயிரும். ஸோ தசை வீக் ஆகும் போது லோடு ஜாயிண்ட்டுக்கு போகிறது அதிகமாக இருக்கும். அதனாலையும் சில பேர்த்துக்கு நிறைய தேய்மானங்கள் வரக்கூடும். இந்த இதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரி ஏதாவது நடந்திருக்கும். ஸோ க்ரானிக்காக அந்த இன்ஜுரியை நம்ம கரெக்டாக பொருட்படுத்தாமல் அதை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டுக்கிட்டே இருந்து அப்படியே விட்டோம்னாலும் இந்த மாதிரி நமக்கான பெயினோ சீக்கிரம் தேய்மானமோ இந்த மாதிரி சீக்கிரம் வந்து இதில் வந்துடும். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாததுக்கு நமக்கு இன்னும் ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும்.
0: பிரச்சனையே இல்லைனாலும் ஏன் நமக்கு பிரச்சனை?
1: ஆமாமா, இப்போ நமக்கு பிரச்சனை இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான், பிரச்சனை இல்லைனாலும் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹேண்டிலிங் அந்த காலத்து மாதிரி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ஈட்டிங் பண்ணுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. இதனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி தேய்மானங்கள், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் சில பேர்த்துக்கு வரக்கூடும். ஸோ என் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது ப்ராப்பரான வெயிட் ரிடக்ஷன், ப்ராப்பரான யோகா பண்ணுறது, ப்ராப்பராக மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது. ஒரு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பாசிட்டிவ் இதாக ஏதாவது கேளுங்க. ஏதாவது நிறைய பேர் ஸ்பீச் நிறையா இருக்கும், அவங்களும் என்ன பண்ண சொல்லுவேன், பாசிட்டிவ் தாட்ஸாக டெய்லி நாங்கள் காலையில் வாக்கிங் போகிறீங்க இல்லை இந்த மாதிரி போகிறீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸாக கேளுங்க, அன்றைக்கி டேவே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வெயிட் எல்லாமே நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மூட்டு தேய்மானத்துலேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும்.
2: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
3: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேரம் 3:17. கோடை பண்பலை 100.5 கூன்றாக்கம்பட்டி பானுப்ரியா அவர்களின் தெருவில் உயிரோட்டமாய் ஒழிக்கிறது உயிரெழுத்து. அடுத்ததாக கிராமத்தில் பருத்தி விளைச்சலுக்கு இடையில காதலனை காண முடியாத ஏக்கம் தவிப்பு, மச்சானை கண்டவுடன் வெந்து தணிந்தது போல் ஏற்படும் மகிழ்ச்சியை பாடும் பாடல் ஆட்டக்கார அலமேலு படத்திலிருந்து.

0: கனி முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்கலன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்க

தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் 3:23. மச்சானை பற்றி பாடும் பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. அடுத்த பாடலுக்கு பானுப்ரியா இவ்வாறு எழுதியிருக்கிறார். ஆசை மாமனை நினைத்து வாசம் கொல்லும் மலரை மனதில் சுமந்து வரும் நானே, ஆசை வைக்க வேணும் மாமா, என்னிடம் வம்பு பண்ண வேணும் வேணா மாமா. பட்டிக்காட்டு பொன்னையா படத்திலிருந்து பாடல்.
1: தொடாதே.
2: ஏன் என்ன?

காலை புடிச்சா.

கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி யாது மாஹி.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பானுப்ரியா அவர்களோட தெருவில் பாடல்கள் ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல், என் ஆசை மச்சானே, என் கண்ணே உன் மேலேதான் இருக்கு, முப்பொழுதும் உன் கற்பனையில் பித்தாய் போகிறேன், திருமண நாள் குறிக்க ஊரறிய பரிசம் போட அழைக்கும் காதலி. பாலபிஷேகம் படத்திலிருந்து பாடல்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது

0: வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1-5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வாட்ஸ் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் and Bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் 3:34. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பானுப்பிரியா அவங்களோட தெருவில் பாடல்கள் ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததாக பச்சை கிளி கூவி நின்ற நேரம், எந்த திசையில் கூவும் இந்த காதல் கவிதை, ஆளான நாள் முதல் ஏங்கி நிற்கிறது இந்த நிலா, தெற்கு தெரு மச்சான் படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாது.
1: முனையம்
2: ஊர்திகள் புறப்பட்டு செல்லும் இடம்.
1: முனையம்
2: ஊர்திகள் புறப்பட்டு செல்லும்
1: இடம்.
0: முனையம் இது.

நேரம் 3:42. கோடை பண்பலை 100.5 உயிரிழத்து நிகழ்ச்சி மச்சானை பற்றிய அழகான பாடலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் இளம் காதலனை பார்த்து வெள்ளை மனதோடு துள்ளி திரியும் இளம் காளையை பார்க்கும் இளம் பருவ பெண்ணின் காதல் நினைவு. சொர்க்கம் நகரம் படத்திலிருந்து பாடல்.

பருத்தி வயல், கரும்புச்சாறு, ஓடும் நதினு பசுமை நிறைந்த பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலையின் 100.5 உயிரெழுத்து. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியில் இளம் பருவம் கொண்ட மங்கை ஆசை காதலனை நினைத்து தென்றலாடும் சோலையில் ஏங்கி நின்று மச்சானை வர்ணித்து கூவும் குயில் பாட்டு இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து.

0: பாலின் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: கோடை பண்பலை நொறுப்புளி 5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்த நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக முறை மாமன் முறை பொண்ணு உறவு ரொம்ப அழகானது. இந்த அற்புதமான காதலை சலசலக்கும் ஓடையின் அருகில் தன் முறை மாமனுக்கு தூது செல்லும் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை படத்திலிருந்து.

நேரம் 3:55 நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. இது கூட பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. மச்சானை பற்றிய தலைப்பில் எண்ணி ஏங்கி தூதுவிட்டு உருகி பாடும் பாடல்களை விருப்ப பாடல்களாக திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி பானுப்பிரியா அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாடல்களோடு சேர்த்து பொழிப்புரையும் எழுதி அனுப்பிய நம் நேயர் பானுப்பிரியா அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறது கோடி பண்பலை 100.5. விடைபெறுகிறேன். நான் உங்கள் பத்மா நீலமணி.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: கேள்விகளில் தொடங்கி அறிவில் நிறைவடையும் பயணம். சின்ன சின்ன தகவல்கள் பெரிய பெரிய ஆச்சரியங்களாய் நம்மை வியக்க வைக்கும் தகவல்களை புதிதாக தெரிந்து கொள்ளும் நேரமாய் இது கோடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம். அன்பு நேயர்கள் வரலாம் 96 55 24 24 29, மற்றும் ஒரு முறை என் சொல்றோங்க 96 55 24 24 29. நிகழ்ச்சியில் உங்களோடு
5: அன் லக்ஷ்மி,
4: பத்மா.
5: ஆமா,
4: சரி, நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிடலாமா?
5: சொல்லிடலாம். வணக்கம் நேயர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, சொல்லியாச்சு.
5: ஆமா,
4: இதே உற்சாகத்தோட நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க. நாமும் கேள்வியல் அதிகமா வச்சிருக்கோம். நேயர்களும் வந்து அவங்களுக்கு தெரிந்த பதில வந்து சொல்லுமாறு அன்போடு கூப்பிடுறோம். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்
6: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
5: வணக்கம் சொல்வது யார்?
6: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா.
4: சிவா ஐயா எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன். நீங்க நிலையத்துல அனைவரும் நலங்களா?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம்.
6: சரி,
4: இப்போ உங்களுக்கான கேள்வி சரியா? உலக சுற்றுலா தினம் எந்த நாள்ல கொண்டாடுறோம்?
6: உலக சுற்றுலா தினங்களா? இந்த மாசத்துல வந்துருக்கீங்களா?
4: போன மாசம், இந்த மாசம் தொடங்கிருச்சு. ஆனா பதில் வந்து போன மாசம்,
5: இது அக்டோபர் இல்லையா?
4: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: 27 தானே.
4: சரி, அதோட கருப்பொருள் என்னன்னு தெரியுங்களா?
6: கருப்பொருள் படிக்கிறது வந்து கொஞ்சம் கருப்பொருள். அது சுற்றுலா தளத்தை வந்து டிஜிட்டல் மயமாக்குறதா கருப்பொருள்.
4: ஆமா, செயற்கை நுண்ணறிவு AI மூலமா வந்து டிஜிட்டலைசேஷன் ஆக்குறது தான் அதோட கருப்பொருள். அருமையா சொன்னீங்க சிவாயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக பாடல் தருகின்றது கோடை பண்பலை 100.5.

ஆம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம் ஜெயிப்பது நிஜம் தக்கிட்ட தக்க திமி தீ தக்கிட்ட தக்க திமி.

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:08 நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: கோடை பண்பலை 100.5
0: வண்ணதூரியில் பண்பலைக்கழகம் நேயர் வந்தாரு சிவாயா, அருமையா பதில் சொன்னாரு. அவருக்காக நம்ம ஒரு பரிசு பாடலும் கொடுத்தோம். இப்போ நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டுலாமா?
1: கூப்பிடலாம்,
0: வாங்க. வணக்கம்
2: சகோதரி, இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டம் மருவர்பட்டி 5 செந்தில்.
1: செந்தில், எப்படி இருக்கீங்க செந்திலையா?
2: நல்லா சகோதரி, நல்லா இருக்கீங்க? ரெண்டு
0: பேரும் நாங்க நலமா இருக்கோம். சரி, உங்களுக்காக கேள்வி தயாரா இருக்கு, கேட்கலாமா?
2: கேளுங்க சகோதரி.
1: காய்கறி

0: கேள்விகள்லாம் சாப்பிடுவீங்களா?
1: இது என்னங்க கேள்வி?
0: அதுல பீட்ரூட் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? பாருங்க, கரெக்டா நானும் அதே கேள்வி கேக்குறேன். பீட்ரூட் அதிகமா உற்பத்தி செய்யற நாடு எது? இந்தியாவில் சாப்பிட்றோம், ஆனால் இந்தியா கிடையாது. இந்தியாவுக்கு வந்து பாகற்காய் அதிகம் உற்பத்தி செய்கிறாங்க லக்ஷ்மி. ஆனால் இது பீட்ரூட் கேள்வி வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட் அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எது? சரி, நன்றி. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். சரி, பீட்ரூட் அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு இதை நம்மளே சொல்லிடலாம். ரஷ்யாவில் தான் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்களாம். ஏன்னா அங்கே வந்து குளிர் திரவம் ரொம்ப தேவைப்படுது போல் பீட்ரூட்டுக்கு. அதனால் ரஷ்யா தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களாம். இந்தியா வந்து பாகற்காய் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களாம். இது ஒரு கேள்வி.
1: அதாவது பாகற்காய் வந்து கசப்புத்தன்மையுடையது, இது வந்து இனிப்புத்தன்மையுடையது. ரெண்டையும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா நல்லா காம்போவாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு.
0: ஆமாம் ஆமாம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
9: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
10: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
9: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
11: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
13: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
14: October 1 to 5 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
15: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
16: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பு லவன் நாளை முதல்.
17: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் October 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
1: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:12 நாம் இணைந்திருக்கின்றோம். அண்ண துரிகை இன்று பண்பலை கழகம் நேயர்கள் அருமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமா, ரோஜா தினம்னா என்னன்னு தெரியுமா?
1: அதாவது வர்ற நேருக்கு இப்பவே வந்து கொஸ்டின் சொல்லிடுறோம். இது இப்போ நாங்கள் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, ரோஜா தினம் என்னைக்குங்க அப்படின்றது தாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
18: இதய நாடியில் இசை துடிப்பான கோடை தந்தை நூறு பிள்ளை இன்றைக்கு மாலை வணக்கம், சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
1: சரி, உங்களுக்காக பத்மா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க, கேள்வி கேளுங்க பத்மா.
18: மேடம், September 22 மேடம்.
1: அதாவது நீங்க ஃபர்ஸ்டே சொன்னதா அவர் நல்லா
0: கேட்டுட்டாரு, நம்ம ரகசியமா கேட்பேன்னு சொல்லிட்டாரு.
1: சரி, என்ன காரணம்,
0: என்ன காரணத்துக்காக இது கொண்டாடப்படுறாங்க? புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் தினமா அனுசரிக்கப்படுதுங்க. இதனாலதான் ரோஜா தினம் அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த ரோஜா தினத்துல என்ன பண்றாங்க நோயாளிகளுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நம்பிக்கையை ஊற்ற விதமாக ரோஜா மலர்கள் கொடுக்குறாங்க, வாழ்த்து அட்டைகள் கொடுக்குறாங்க, பரிசுகள் கொடுக்குறாங்க, நோயை எதிர்த்து போராடக்கூடிய மன உறுதியை ஊக்கப்படுத்துகிறாங்க இந்த தினத்தில். அதனால் ரோஜா தினம் September 22 அனுசரிக்கப்படுது.
1: நன்றி சுரேஷ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: நேரம் 4:19 ஆச்சுங்க. நம்ம இருக்கிறது கோடை பண்பலை 100.5 பண்பலை கழகம்.

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
0: சுதாகர் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம். இருவரும் நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கோம்.
0: சரி, வழக்கம் போல பதில் சொல்லிருவீங்க அப்படிதானுங்க?
1: ஏ, முயற்சி பண்ணலாம் மேடம்.
0: சரி, உங்களோட முயற்சியில பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? சரி, இந்திய அஞ்சல் துறையின் மூலம் முதல் முறையாக ட்ரோன், அதாவது ஆளில்லா விமானம் மூலம் அஞ்சல் சேவை எந்த இந்திய மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? உங்களுக்கு தெரியுமா பதில்?
1: எந்த மாநிலமா மேடம்?
0: ஆமா, நம்ம இந்தியால இருக்கிற ஒரு மாநிலம் தான். விடை கண்டுபிடிக்க
1: முடியல.
0: நம்ம நாட்டில் இருக்க மாநிலம் தான் சொல்றோம்.
1: நம்ம நாட்டில் மேடம்.
0: முதல் முறை வந்து June 12, 2026 இந்த வருடம் தான் இது பண்ணிருக்காங்க. ஆள் இல்லா விமானம் மூலமா ட்ரோன்ல வந்து அஞ்சல் சேவை வந்து இந்திய மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க. இரண்டாவது பதில் தான் அசாம். யாரோ சொல்லி கொடுக்கறாங்க, சரியா சொல்லி தர மாட்டறாங்கன்றீங்களா? பாத்தீங்களா, இமாச்சல பிரதேசம், சரிங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, உங்க நண்பருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், சரிங்களா? நன்றிங்க.
1: ஆமா மேடம். பாடல் வந்து நடிகன் படத்துல இருந்து வேல மேல வேல வந்துருச்சு அந்த பாட்டு.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
9: October 1-5 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் October 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
11: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
2: கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணி.

0: கு யாதுமாகி. நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சத்யா ஏஜென்சிஸ்
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3 and 4 மேக்சிமம் கேஷ்பேக் மேக்சிமம் ஆஃபர்ஸ்
4: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
9: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
10: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
13: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
14: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
4: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:31 நாம் இணைந்திருக்கின்றோம். வண்ணத்துரிகை இன்று பண்பலை கழகமாக நேர்கள் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அருமையாக கேள்வி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை கூப்பிட்டுலாம். கூப்பிடுங்க பத்மா, நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்களா?
1: வாங்க. வணக்கம். அடுத்த நேயர் உங்களுக்காக கேள்வி காத்துட்ருக்கு. வணக்கம். அந்த மலையில இப்ப எவரெஸ்ட் மலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எவரெஸ்ட் மலை சிகரம் ஏறுறதுக்கு நேபாள அரசு அனுமதி சீட்டு கட்டணம் எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. இப்ப நிறைய பேர் எவரெஸ்ட் சிகரம்லாம் ஏறுறாங்களே, ஏறுறதுக்கு ஒரு அனுமதி சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அனுமதி சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கட்டணம் அப்படின்றது கேள்வி. முயற்சிக்கலாம். எவரெஸ்ட் மலை சிகரம் இருக்குல்லங்கய்யா, எவரெஸ்ட் மலை சிகரம் ஏறுறதுக்கு நேபாள அரசு வந்து ஒரு அனுமதி சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம கட்டணம் கொடுக்கணும். அந்த கட்டணம் எவ்வளவு அப்படின்றது கேள்வி.
2: மேடம், 15,000.
0: அதுமா பெரிய மனசுங்க உங்களுக்கு. 15,000 பரவாயில்லைங்க, 15,000 இருந்தா பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாரு அவரு.
1: ஆமா,
0: ஆனா அது இல்லைங்களே பதில், லட்சக்கணக்கில் சொல்றாங்க.
1: 15,000 எல்லாருமே ஏறிடுவாங்களே, அங்கே டிராபிக் உண்டாயிரும்
2: நினைக்கிறேன்.
0: 14,12,000.
1: இது கொடுத்தீங்கன்னா நம்ம எவரெஸ்ட் ஏறிட்டு வரலாம்.
2: ஏறிடலாம்.
1: நன்றி.

வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: யானு, என்ன ஸ்பெஷல்?
3: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 4:41 நாம் இணைந்திருக்கின்றோம். வண்ண தூரிகையில் பண்பலை கழகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகளிலிருந்து பவானி ஸ்ரீங்கா.
2: பவானி ஸ்ரீ எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
3: 10th சார்க்கா.
2: ஸ்கூல் லீவ் விட்டாங்களா?
3: விட்டுட்டாங்கக்கா.
2: விடுமுறையை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்களா?
3: ஆமாங்கக்கா.
2: எங்க ஊர் போலையா கேட்டவுனே பாத்தீங்களா சந்தோஷத்தை?
3: போலக்கா.
2: ஏமா முயற்சி பண்ணுங்க பதில் சொல்ல. சரியா?
3: சரிங்கக்கா.
2: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் இரட்டை எரிபொருள் ரயில் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது?
3: குஜராத்.
2: குஜராத்ல எங்க?
3: அது கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம்.
2: அம்மா நீங்களா பதில் சொன்னீங்களா? பக்கத்துல யாரும் சொல்லி கொடுத்தாங்களா?
3: யாரும் இல்லக்கா.
2: நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்க சரியான பதில். அப்படியா? பவானியும் வானலியும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குஜராத்ல சபர்மதியில. சரியாம்மா?
3: சரிங்கக்கா.
2: என்ன பாடல் பாப்பா கேட்கலாம்?
4: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
4: பண்பலை சொல்லும் நேரம் 4:48. நாம் இணைந்திருக்கின்றோம் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியா இல்ல நினைக்கிறேன். இனிப்பு நல்லா கிடைக்கிற இடத்துல
6: கன்னியாகுமரி
5: ஓகே. உங்க பேரு?
6: மணிநகரம்.
4: மீண்டும் ஒரு முறை பெயர் மட்டும் சொல்லுங்களேன்.
5: சிவசண்முகசுந்தரம்.
4: சண்முகசுந்தரம். சரிங்க, எப்படி இருக்கீங்கயா?
6: மதுரை, மதுரை மாவட்டம் மேடம்.
4: எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், நலமா இருக்கீங்களான்னு கேட்டோம்.
6: மதுரை மாவட்டத்துல பேசுறேன் மேடம்.
4: சரிங்க சண்முகசுந்தரம் ஐயா, உங்களுக்காக கேள்வி தயாரா இருக்கு. கேள்வி வந்து, தேசிய கப்பல் கட்டுதல் மற்றும் கனரக தொழிற் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டது? தேசிய கப்பல் கட்டுதல் மற்றும் கனரக தொழிற் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டது? தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி கேட்டா என்னங்க?
6: என்ன
4: சொல்றது, தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு அந்த ஊரு.
5: கடற்பகுதிகள் இருக்கிற இடத்துல,
4: கடற்கரை இருக்கிற பகுதின்னு சொல்லலாம். பாவுசி துறைமுகம் இருக்கிற ஏரியானும் சொல்லலாம். இதை விட நேரடியா பதில் உங்களுக்கு குளூ கொடுக்கவும் முடியாது.
6: சென்னை
4: இல்லைங்க, தூத்துக்குடி.
5: தூத்துக்குடி.
4: என்ன பாடல் கேட்டீங்க? உங்களுக்காக பாடல் தருகின்றது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.

0: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீட்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீட்ஸ்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது, ஒட்டாது.
4: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
7: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ்.

0: பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வண்ணத்தூரிகை.
2: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம்
3: எஸ் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன்.
2: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
3: தேவி பிரியா.
2: கணினியாக்கம்
3: சுரேந்தர், வேல்முருகன்.
2: காற்றின் அலைகளில் கவிதையாய் வரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சித்திர செவ்வானம் வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு வரும் 15ஆம் தேதி முதல் 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
2: வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAV தங்கநகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை.

மாலை வணக்கம் நேயர்களே. வெயிலின் சாயல் மறைந்து மாலை நேரம் மெதுவாக நம்மை தழுவும் நேரம். அந்த மாலை பொழுதுக்கு இசையின் இனிமையை சேர்த்து நம் மனதோடு பயணித்த இனிய இடைக்கால திரைப்பாடல்களை மீண்டும் ஒரு முறை ரசிக்க, உங்கள் மாலை நேரத்தை நினைவுகளோடும் இசையோடும் இனிமையாக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர

செவ்வானம் இசையால் சித்திரத்தீட்ட உங்களோடு நான் வசீகரன். மழை தூவும் மண்ணிலே மலர்வாசம் போல காதல் மலர்கிறதே, காட்டாறு போல ஆசையும் கரை தாண்டிதான் நெஞ்சில் பெருகுகிறதே. நாணம் தொலைந்த பார்வையிலே சொல்லாத ராகம் பிறக்கின்றதே. உன் கைகள் என் கையில் சேர்ந்த நொடிகள், காலம் கூட சற்று நின்றுதான் ரசிக்கின்றதே.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
4: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.

மாலையின் அமைதிக்கு இசையால் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். செவ்வானம் சாயும் நேரம் நதியோடு நிலவும் நம்மை தேடுகிறதே, அலைத்தட்டும் ஓசையிலே காதல் வந்து தாளம்தான் போடுகிறதே. மல்லிகை மனம் காற்றில் கலந்து மெல்ல வந்து ரகசியம் பேசுகிறதே. நீ அருகில் சாயும் நொடியில் இந்த உலகமே நமக்காக பாடுகிறதே.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

அந்தியில் வானம் சிவந்து கொண்டிருக்கும் நேரம் 5:17. மனம் தேடும் முகவரிக்கு பாடல்களை தூதாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். வளையில் ஓசை கேட்கும் தூரம் வானமே அருகில் வந்தது போல, வாசல் தேடி வந்த உன் காலடியில் காத்திருந்தது என் கனவு. விழிகள் இரண்டும் சந்தித்தவுடன் வார்த்தைகளெல்லாம் வழி மாறுக்கிறதே. நீ எனக்கென்று வந்த நொடியே என் தனிமை என் பெயரையே மறக்கின்றதே.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்லின் மேரி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாது மாஹி யாது மாஹி.

மாலை மங்கும் நேரத்தில் மனதோடு ராகம் பேசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மலையோர தென்றலிலே மாங்குருவி பாடும் ராகம் மனதை தொடுகிறது. நாளெல்லாம் காத்திருந்த விழிகள் நீ வரும் பாதை பார்த்து நாணம் கொள்கிறதே. சந்தன மனம் சூழும் மாலையில் சொல்லாத ஆசைகள் கண்களாலே பேசுகின்றதே. மனமேல மொழிக்கும் நாளை மனம் இன்றே கனவாக கொண்டாடுகிறதே.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிய சித்திர செவ்வானம்
2: அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை அன்று நீங்கள் வாங்கும் 916 HVD தங்கநகைகளுக்கு செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

செவ்வானத்தில் சித்திரம் தீட்டிக் கொண்டிருக்கும் நேரம் 5:31. மனம் தேடும் மாலை பொழுதுக்கு இன்னிசையால் முகவர் எழுதி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1:5 சித்திர செவ்வானம். காற்றில் ஆடும் முந்தானை காதல் சொல்லும் தூதானதே, நீ சிரிக்கும் நேரத்திலே சாரல் போல ஆசைகள் வந்து நனைக்கின்றதே. செம்பருத்தி பூவாக நீ என் நெஞ்சம் தேடும் வாசமாகிறாய். கெட்டி மேளம் கொட்டும் நாளை மனதுக்குள் அசை போட்டு தினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கு தங்க நகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலை இளவரசி.
1: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் தொடர்ச்சி. குமாரலிங்கம் இந்திய சுதந்திரத்திற்காக தன் உயிரையே அர்ப்பணித்து விட துணிந்தான். அவனுக்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்றும் அப்போது வாய்த்திருந்தது. இனி வடநாட்டிலிருந்து புரட்சி தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை மாகாணமெங்கும் அதிவிரைவாக

0: பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமிகளை தேடிக்கொண்டிருந்தார். மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான். அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் என்று தெரிந்து கொண்ட தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன். எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான். சைக்ளோஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்த துண்டு பிரசுரங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்த வீரர்களின் ஜாபிதா அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்து துண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்தான். தேச சுதந்திரத்தில் அவன் அச்சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டு பிரசுரத்தில் கண்டிருந்ததை காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் சொன்னான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீ வைத்து கொளுத்துதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சி திட்டங்களையும் அவன் சொல்லிக் கொண்டு போனான். இவ்வளவும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அஹிம்சா தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாதென்று எச்சரித்துக் கொண்டும் சென்றான். இப்படி அவன் புயல் காற்றின் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஓர் ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டான். கைதியாவதற்கு முன்னால் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தான். அந்த கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒன்று செய்தான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிறைக்கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியையும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களிலிருந்து போலீசார் வராதபடி தந்தி கம்பிகளை அறுத்துவிடுங்கள். பூரண சுதந்திர கொடியை வானலாவ உயர்த்துங்கள். நமதே ராஜ்யம், அடைந்தே தீருவோம் என்று வீர கர்ஜனை புரிந்தான். அவனுடைய ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த க்ஷணமே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, புரட்சி வாழ்க என்ற கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி கிளம்பினார்கள். போக போக ஜனக்கூட்டம் பெருகியது. அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டு நடந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி.

0: நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அந்தி வானம் சொல்லாத கதைகளை பாடல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கோடை பண்பலை 100.5 சித்திர செவானம். நீ நடந்து வரும் பாதைகள் எல்லாம் பூக்களாக புதிதாய் சிரிக்கின்றது. உன் விழிகள் பேசும் மொழியிலே என் நெஞ்சம் நாளும் கவிதை எழுதுகிறது. கொலுசோசை கலந்து வரும் காற்றில் உன் நினைவு தீனாக நெஞ்சுக்குள் நிறைகின்றதே. அந்தி விளக்கேற்றும் வேளையில் உன்னை நினைத்தபடியே என் இனிமையும் இளமையும் இரவும் இனிமையாக பெருகுகிறதே.
1: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

மாலை தனது மௌன கவிதையை நிறைவு செய்யும் வேளை செவ்வானம் இரவின் இரங்கரங்களில் மெதுவாக கரைய, தென்றல் கூட இனிய நினைவாய் மனதை வருட, இசையின் பாதையில் உங்களுடன் பயணித்தது சித்திர செவ்வானம். இரவின் கைகளில் இசையை ஒப்படைத்துவிட்டு அன்புடன் விடைபெறுகிறேன், வசீகரன்.

0: கோடை பண்பலை 100.5 MHz-இல் ஆலய தரிசனம்.
1: இன்று சென்னை மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் நாளெல்லாம் நன்மையருளும் நரசிம்மர் கோயிலை தரிசிக்கலாம்.

சில கோயில்கள் அங்கே வழங்கப்படும் பிரசாதங்களாலேயே பிரபலமாவது உண்டு. அந்த வகையில் சென்னையை அடுத்துள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் கிடைக்கிறது தனி சிறப்பு மிக்க பிரசாதம். அது மிளகு தோசை. பொதுவாகவே சில பெருமாள் கோவில்களில்தான் தோசை கிடைக்கிறதே என்கிறீர்களா? இங்கே வெறும் தோசையாக இல்லாமல் பொடி எண்ணெய் தடவி கொடுக்கிறார்கள். வைணவ கோவிலுக்கென்றே இருக்கும் பிரத்யேக மனத்துடனும் ருசியுடனும் இந்த தோசையும் சுவையாக இருக்கிறது. பல்லவர்கள் பாணியில் மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் இது. நரசிம்மர் உண்மையான பக்தனின் உள்ளத்தில் உள்ளே உரைகிறார் என்பதை விளக்குவதற்காகவே இது போன்ற குகைக்குள்ளே இவர் அச்சவதாரமாக கொழுவிருக்கிறார் என்கிறார்கள். சந்நிதிக்கு அருகே வரும்போது துளசி மற்றும் பச்சை கற்பூரமணம் நம் பக்தியை தட்டி எழுப்புகிறது. கருவறையில் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கு போட்டு ராஜசிம்மமாய் அமர்ந்திருக்கிறார் நரசிம்மர். இவர் உக்ர நரசிம்மர் என்பதை இவர் நெற்றியில் காணப்படும் மூன்றாவது கண் சற்று கோபமாகவே தெரிவிக்கிறது. அதாவது நேத்திரியாக காட்சி அளிக்கிறார். இந்த நரசிம்மர்

பட்டத்தீபமேற்றி பெருமாளின் திருமுகத்தருகே ஒளி பரப்பும் போது அந்த நெற்றிக்கண் பளிச்சென்று ஒளிர நமக்கு சிலிர்த்து போடுகிறது. அரக்கன் ஹிரண்யகசிபு தன்னைத்தானே கடவுள் என்று பறைசாற்றிக் கொண்டான். தன் மரணம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான். அதனால் அப்படி ஓர் இறப்பு தனக்கு நிகழவே முடியாது என்ற இருமாப்பில் தன்னை தெய்வர் தலைவனாக பிரகடனப்படுத்திக் கொண்டு பிற அனைத்து தெய்வர்களையும் அடிமையாக்கினான். தெய்வர்களையும் மனிதர்களையும் ரிஷிபுங்கவர்களையும் தன் காலடியில் சரணடைய வைத்த அவனால் அசைக்கவே முடியாத ஒரு பூங்கொடியும் இருந்தது. அது பிரகலாதன். ஆம், ஹிரண்யகசிபுவின் மகனே அவன். உலகமே தன்னை துதிக்கும் போது தான் பெற்ற பிள்ளை மட்டும் நாராயணனை போற்றுகிறானே என்று குமைந்து போனான் அரக்கத்தந்தை. அது மட்டுமல்ல, நாம் எல்லோருமே ஸ்ரீமான் நாராயணனின் கைப்பாவைகள்தான். அவன் ஆட்டுவிப்பது போலத்தான் நாம் ஆட முடியும். அதனால் எந்த அகங்காரமும் இல்லாமல் அவரை சரணமடைவதுதான் வாழ்வின் அர்த்தமாகும் என்றெல்லாம் தந்தைக்கே அறிவுரை சொன்ன ஆண்ட்ரோன் அந்த பிரகலாதன். தன்னிடமிருந்தே ஒரு எதிரி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அநியாயத்தை அரக்கனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் உயிர் பிரிக்கும் அளவுக்கு மிக கொடுமையான தண்டனைகளை மகனுக்கு கொடுத்தான். ஆனால் உண்மையான பக்தனுக்கு பகவானே அடிமை என்பது போல ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் அவனை தப்புவித்தது ஸ்ரீ நாராயணன் என்ற அந்த பேரருள். ஒரு கட்டத்தில் இனி பொறுப்பதற்கில்லை என்று முடிவுக்கு வந்தான் பார்க்கடல்வாசன். ஹிரண்யகசிபுவையே, எங்கே இருக்கிறான் உன் நாராயணன் என்று கேட்க வைத்தான். பாலகனோ பக்தி மாறாமல் அவன் இல்லாத இடம்தான் எது? துரும்பா தூணா எங்கும் இருப்பான். உடனே அசுரன் தன் கதையால் ஒரு தூணை ஓங்கி அடிக்க

0: உள்ளிருந்து சீறியபடி வெளியே பாய்ந்தது செங்கட் சீயம். ஹிரண்யகசிபு தான் பெற்றிருந்த வரம் போலவி மாலையும் மறையாத இரவும் நெருங்காத பொழுதில் வீட்டினுள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசல் நிலப்படியில் முழு மனிதனும் இல்லாத முழு மிருகமும் இல்லாத இறை ரூபத்தில் ஆயுதம் ஏதுமின்றி கைவிரல் நகங்களாலேயே நார்நாராக கிழிக்கப்பட்டு உயிர் நீத்தான். ஆனால் பிரகலாதனை கண்டதும் ஆதவனை கண்ட பணியாய் நரசிம்மரின் உக்கிரம் உருகி கரைந்தது. இந்த நரசிம்மரைத்தான் அச்சவதாரமாக இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் தரிசிக்கிறோம். சென்னை தாம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிங்கப்பெருமாள் கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு இருக்குது. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்கள். அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்குது பாருங்கள். உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் ரெண்டு காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி, நான் பாரதி, தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அவர் சொன்னால் ரெண்டு கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், ரெண்டு ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி

0: எக்ஸிட்னு சொல்றோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிரும். அதை காட்டுல ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா? மின்மினி பூச்சியை கொண்டு அதுல ஒட்ட வச்சிருக்குங்க. இது இதெல்லாம் எங்க பார்த்தோம், எதுல பார்த்தோம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதுலதான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்டு கட்டு கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவால் இருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம், தான் கட்டின கூட்டுல வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனங்கன நிக்கணும் தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: இனிய மாலை வணக்கம் அன்பு நேயர்களே. மாலை பொழுது மயங்கும் நேரம், மனதின் ஓரத்தின் நினைவுகள் பூக்கும் நேரம், தனிமைக்கு இசை துணையாகும் நேரம். உங்கள் இதயத்தை இசையால் வருட வருகிறது கோடை பண்பலை நிருபொலியாய்ந்தின் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

0: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

பண்பலை செல்லும் நேரம் மாலை 6:24 நாம் இணைந்திருக்கின்றோம் கதம்பம் மலர்கள். அன்பு நேயர்களே, நம் கூடை பண்பலை 100.5 இன்று 10:00 வரும் நினைவே சுகம் திருச்சி மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்கின்றது.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

விஹாரத்துக்கு வெளியே ஆச்சாரிய பிக்ஷு கண்ட காட்சி அவருக்கு கதிகலக்கம் உண்டாக்குவதாயிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் அவர்கள் போட்ட கூச்சலும் அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் என்பதைக் காட்டின. அந்த ஆவேசத்தை குரோத வெறியாகச் செய்வது மிக எளிதான காரியம். பலர் கைகளில் வாள், வேல், தடி முதலிய ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இன்னும் சிலரின் கையில் கடப்பாறைகள் இருந்தன. பிக்ஷுக்கள் வழிக்கு வராவிட்டால் விஹாரத்தையே இடித்து தரைமட்டமாக்கி விடுவது என்று அவர்கள் உத்தேசித்திருந்தனர். அதற்கு வேண்டிய காரணம் இல்லாமலும் போகவில்லை. பராந்தக சக்கரவர்த்தியின் காலம் முதல் அடிக்கடி சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் யுத்தம் நடந்து வந்தது. சோழ நாட்டு வீரர் பலர் இலங்கை போரில் மடிந்திருந்தார்கள். ஏதாவது ஒன்றை பிடிக்கவில்லை என்றால் அதைச் சேர்ந்த மற்றவையும் பிடிக்காமல் போவது மக்களின் இயல்பு அல்லவா? இலங்கை போர்கள் காரணமாக சோழ மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆத்திரம் அந்த தீவில் வியாபகமாயிருந்த பௌத்த மதத்தின் மேலும் ஓரளவு திரும்பியிருந்தது. ஏதாவது ஒரு சிறிய காரணம் ஏற்பட்டால் போதும் தமிழகத்தில் மிஞ்சியிருந்த பௌத்த விகாரங்கள் மீதும் அவற்றில் வாழ்ந்த பிக்ஷுக்கள் மீதும் பழிதீர்த்து கொள்ள பாமர மக்கள் சித்தமாயிருந்தார்கள். அத்தகைய சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டுவிட்டதாக ஆச்சாரிய பிக்ஷு கருதினார். யாரோ தீய நோக்கம் கொண்டவர்கள் இவ்விதம் பாமர மக்களின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். புத்த பகவானுடைய கருணையினாலேதான் இந்த பேராபத்திலிருந்து மீள வேண்டும். ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் அந்த ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் முன்னைவிட அதிகமாயிற்று. பொன்னியின் செல்வரை கொடுத்து விடுங்கள், இல்லாவிடில் விகாரத்தை இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என்பவை போன்ற மொழிகள் ஏககாலத்தில் ஆயிரக்கணக்கான குரோதம் நிறைந்த குரல்களிலிருந்து வெளியாகி சமுத்திர கோஷத்தைப் போல கேட்டது. அதே சமயத்தில் கடலின் பேரோசையும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஆச்சாரிய பிக்ஷு கவனித்துக் கொண்டார். இளம் பிக்ஷு கூறியது உண்மைதான். அளவிலாத வேகம் பொருந்திய கொடும் புயல் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிசீக்கிரத்தில் புயல் கரையை தாக்கப் போகிறது. இந்த மக்களால் ஏற்படும் அபாயத்துக்குப் பிழைத்தாலும் புயலின் கொடுமையிலிருந்து விகாரம் தப்பிப் பிழைக்க வேண்டும் என்ற கவலை பிக்ஷுவுக்கு ஏற்பட்டது. இதற்குள் வாலிப பிக்ஷு கையமர்த்தி சமிக்ஞை செய்து ஆத்திரம் கொண்ட மக்களின் கூட்டத்தில் சிறிது இறைச்சல் அடங்கும்படி செய்திருந்தார். மகாஜனங்களே, எங்கள் தலைவர் அழைத்து வந்திருக்கிறேன், சற்று நிம்மதியாயிருங்கள். நீங்கள் இத்தனை பேரும் இந்த விகாரத்துக்குள் ஒரே சமயத்தில் புக முடியாதல்லவா? உங்களில் யாராவது ஒருவரையோ இரண்டு பேரையோ குறிப்பிடுங்கள். அவர்கள் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்க்கட்டும். திரும்பி வந்து அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு சம்மதம்தானே? உங்களில் யார் என்னுடன் விகாரத்துக்கு வருகிறீர்கள் என்று வினவினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று கூச்சலிட்டார்கள். இளம் பிக்ஷு மறுபடியும் கையமர்த்தி, எல்லோரும் சேர்ந்து கூச்சலிடுவதனால் என்ன பயன்? யாராவது ஒருவரை தேர்ந்தெடுங்கள். நான் யோசனை சொல்லுகிறேன். சமீப காலத்தில் சென்ற ஒரு மாத காலத்துக்குள் பொன்னியின் செல்வரை பார்த்தவர் உங்களில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவரை நான் அழைத்துப் போகிறேன். இளவரசரை அடையாளம் கொண்டுகொள்ள சௌகரியமாயிருக்கும் என்றார். கூட்டத்தின் முன்னணியில் நின்று கொண்டு ஒவ்வொரு தடவையும் பெருங்கூச்சல் போட்டு கொண்டிருந்த ராக்கம்மாள் இதோ நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று கூவினாள். படகோட்டியை பார்த்து இளம் பிக்ஷு, அப்பனே, இவள் கூறுவது சரியா என்று கேட்டார். முருகையன், சுவாமி, இவ சொல்றது முழுக சரியில்லை. இவ இளவரசரை சமீபத்துல பார்க்கல. நான் சென்ற ஒரு மாதத்துக்குள்ள ஈழ நாட்டுல பொன்னியின் செல்வரை பார்த்தது மெய் சாமி. நான் அறியாம அவருக்கு

செஞ்ச அபகாரத்துக்கு காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டுக்கினேன். அந்த சமயத்துல அவர் கருணையோட என்னை பார்த்து புன்னகை புரிஞ்சுது. நேற்று நடந்தது மாதிரி என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்குது சாமி, அவரை நான் சுலபமா அடையாளம் கண்டுக்க முடியும் என்று சொன்னான். அப்படியானால் நீதான் இந்த வேலைக்கு தகுதியானவன். உன் மனையாள் சொல்வதிலும் அவ்வளவு தவறு கிடையாது. நீ பார்த்தது இவள் பார்த்தது போலத்தான் என்று எண்ணி சொல்லியிருக்கிறாள். இப்போதும் நீ விஹாரத்துக்குள் தேடி பார்த்துவிட்டு வந்து சொன்னால் இவள் ஒப்புக்கொள்வாள். பிக்ஷுக்கள் தவம் செய்யும் புத்த விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகளை விடுகிறதில்லை என்பது உன் மனையாளுக்கு தெரிந்துதான் இருக்கும். ஆகையால் நீ வா இங்கே என்று இளம் பிக்ஷு கூறினார். பிறகு விகாரத்தின் முன்வாசல் படிகளில் இறங்கிச் சென்று முருகையனுடைய ஒரு கரத்தை பற்றி அழைத்து கொண்டு மறுபடியும் படிகளில் ஏறினார். மக்களை பார்த்து, இதோ இந்த படகோட்டி முருகையன், சமீபத்தில் இளவரசரை பார்த்திருக்கிறானாம். இவனை உள்ளே அழைத்து போகிறேன். விகாரம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்வான். உங்கள் எல்லோருக்கும் இது சம்மதம்தானே

0: கரத்தை பற்றி அழைத்து கொண்டு மறுபடியும் படிகளில் ஏறினார். மக்களை பார்த்து, இதோ இந்த படவோட்டி முருகையன் சமீபத்தில் இளவரசரை பார்த்திருக்கிறானாம். இவனை உள்ளே அழைத்து போகிறேன். விகாரம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்வான். உங்கள் எல்லோருக்கும் இது சம்மதம்தானே என்றார். மக்களின் கூட்டத்திலிருந்து சம்மதக் குரல் அவ்வளவு வேகத்துடன் வரவில்லை. சிலர் சம்மதம் என்று முணுமுணுத்தார்கள். மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர், இதில் ஏதாவது மோசம் இருக்குமோ என்று ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ரகசியம் பேசிய குரல்கள் சேர்ந்து கடலின் இறைச்சலுடன் போட்டியிட்டன. இளம்பிக்ஷு அதை கவனித்துவிட்டு பெரிய குரலில், மகாஜனங்களே, இதோ எங்கள் ஆச்சாரியரும் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டியது இருந்தால் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்குள் இந்த மனிதனை நான் அழைத்துப் போய் விகாரத்தை சுற்றி காண்பித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு சென்றார். கம்பீரமான தோற்றத்துடனும் சாந்தம் குடிகொண்ட முகத்துடனும் பொலிந்த ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் மக்களின் மனத்தில் சிறிது பயபக்தி உண்டாயிற்று. அவரிடம் அதிக பிரசங்கமான கேள்வி எதுவும் கேட்பதற்கு யாரும் துணிவு கொள்ளவில்லை. ஆச்சாரிய பிக்ஷு சற்று நேரம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் தெரிந்த கடலையும் நோக்கினார்.
1: மகாஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கூடியிருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொண்டேன். சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு உண்டு என்பது இன்றைக்கு எனக்கு நன்றாய் தெரிந்தது. உங்களைப் போலவே அடியேனும் பொன்னியின் செல்வரிடம் அன்புடையவன்தான். அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற செய்தி வந்து அன்று காலையில் நான் இதே இடத்தில் நின்று கண்ணீர் அருவி பெருக்கினேன். புத்த தர்மத்தில் பற்று கொண்டவர் எவரும் அருள்மொழிவர்மரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. புத்த தர்மத்துக்கும் புத்த பிக்ஷுக்களுக்கும் அவர் அத்தகைய மகத்தான உபகாரங்களை செய்திருக்கிறார். புத்தர்களின் புண்ணிய க்ஷேத்திரமாகிய அனுராதபுரத்தில் புத்த மன்னர்களின் காலத்தில் இடிந்து தகர்ந்து பாழான விக்கிரகங்களையும் ஸ்தூபங்களையும் திருப்பணி செய்து செப்பனிடுவதற்கு ஏற்பாடு செய்தவர். அப்படிப்பட்ட உத்தமரான இளவரசருக்கு எந்த வகையிலும் தீங்கு நேர நாங்கள் உடந்தையாக இருக்க முடியுமா? இளவரசருக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும். அவரை கடல் கொண்ட செய்தி பொய்யாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தோம். உங்களையெல்லாம் விட பொன்னியின் செல்வரிடம் நாங்கள் அன்புடையவர்களாயிருப்பதற்கு காரணங்கள் உண்டு.
0: இந்த சமயத்தில் கூட்டத்தில் ஒருவன் குறுக்கிட்டு, அதனால தான் எங்களுக்கு பயமா இருக்குது. உங்களுடைய அன்பு அபரிமிதமா போய் எங்க இளவரசரோட தலைய மொட்டையடிச்சு காவி துணிய கொடுத்து பிக்ஷுவாக்கிடுவீங்களோ அப்படின்னு பயப்படுறோம் என்றான். அவனை சுற்றி நின்றவர்கள் பலர் இதை கேட்டதும் கலீர் என்று கேலிச் சிரிப்பு சிரித்தார்கள். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு எப்படியோ அந்த சமயம் ஒருவித ஆவேசம் ஏற்பட்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு ஒரே ஒரு நிச்சயமான வழி மட்டும் உண்டு என்பதை அவர் உள்ளம் உணர்த்தியது. உடனே முன்பின் யோசியாமல் தம் உள்ளத்தில் தோன்றியதை இனிவரும் மொழிகளில் சபதமாக அவர் வௌதையிட்டார்.
1: சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்தை மேற்கொள்ளும்படி நான் கோரமாட்டேன். அவரே முன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகையாளப் பிறந்தவரும் உங்கள் அன்பை கவர்ந்தவருமான கோமகனை தலையை முட்டையடித்து காவித்துணி அளிக்கும் கைங்கரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அதற்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டேன். இவ்வாறு புத்த பகவானுடைய பத்ம சரணங்களின் மீது ஆணையாக சபதம் செய்கிறேன். புத்தம் கச்சாமி, தம்மம் கச்சாமி, சங்கம் கச்சாமி.
0: இடிமுழக்கம் போன்ற கம்பீரத்துடன் உணர்ச்சி ததும்ப கூறிய இந்த மொழிகளை கேட்டதும் அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களின் உள்ளங்களும் ஒரு பெரிய மாறுதலை அடைந்தன. பலர் கண்களில் கண்ணீர் ததும்பியது. சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1
2: ஒன்று முதல் ஐந்து வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band.

0: ஸ்மார்ட்வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd அண்ட் 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ராக்கம்மாவின் கவனம் எல்லாம் நாத்தி பூங்குழலியின் மேலேதான். முறைப்பையன் அத்தை மகன் சேந்த நமுதன் இருந்தாலும் அவன் மனசு நாடுறது வந்தியத்தேவனையோ அருள்மொழிவர்மரையோன்னு பலத்த சந்தேகம். நாகைப்பட்டினத்திலிருந்து பூங்குழலி திரும்பி வந்திருந்த போது அத்தை மகனையோ அரச குமாரனையோ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்கு என்ன வந்தது? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, நீ அவளை பார்த்துட்டியா? மடக்கினது நினைவிருக்கும். அந்த அண்ணி இந்த கட்டத்தில் சூடாமணி விகாரத்துக்கு படையெடுத்து வந்திருப்பது வியப்பே இல்லை. நேயர்களே, ஏற்கனவே அறிந்தவற்றை இந்நெடுங்கதையின் ஓட்டத்தோடு கூடுதலான செய்திகளோடு இப்பகுதியில் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற கடப்பாறை என்ற கருவி பற்றி பார்க்கலாம். இரும்பாலான கனமும் நீளமும் கொண்ட இக்கருவி பாறைகளை நெம்பி பெயர்க்கவும் தரையில் துளையிடவும் பயன்படுது. இலக்கியத்தில் குறிப்பாக கல்வெட்டுகளில் குந்தாளிங்கிற கருவியின் பெயர் காணப்படுது. ஏறத்தாழ கடப்பாறைக்கு இணையானது. கணிச்சி என்ற போர்க்கோட்டறிய குந்தாளி என்ற பெயரில் நூல்கள் குறிப்பிடுகின்றன. கடப்பாறை உள்ளிட்ட பல ஆயுதங்களோட விகாரத்தை முற்றுகையிட்ட மக்களை கண்டதும் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு கதி கலக்கம் ஏற்பட்டதை கேட்டோம். க இந்த ஓர் எழுத்துக்கு செல்லுவது, இயங்குவது, இருப்பது, இப்படி இடத்தை பொறுத்து பல பொருள்கள் உண்டு. கதி, நிலை, வழி. கதி கலக்கம், தற்போதைய கவலைக்கிடமான நிலை, எங்கே போய் முடியுமோங்கிற கலக்கம். அடுத்து வியாபகம் என்கிற சொல், எங்கும் பரவின, நிறைந்த, பெரும்பாலும் புகழையும் செல்வாக்கையும் உள்ளடக்கின சொல். பரந்த வெளி வியாபகம், அதில் கடல் நீர் வியாப்தி, அதில் கரைஞ்சிருக்கிற உப்பு வியாபியம். அதாவது பரம்பொருளுக்குள்ள ஜீவாத்மாக்கள் அடங்கி பிரிக்க முடியாதபடி கலந்துள்ளனங்கிறது உருவகம். சமுத்திர கோஷம், கடலின் பேரொளி. இந்த தொடர் பல்லவ மன்னன் நந்திவர்மனின் அரச சின்னங்களை வரிசையாக நினைவூட்டுது. சமுத்திர கோஷம், அவங்கிட்ட இருந்த சங்கொரியை போல முழங்கின முரசு. கடுமுக வாத்தியம், கொடிய விலங்கை போல முகம் கொண்டிருந்த இசைக்கருவி. கட்வாங்க துவஜம், மண்டையோட்டு தடி பொறித்த கொடி. ரிஷப லாஞ்சனம், நந்திமுக இலச்சினை. விடேல் விடுகு, அரசாணையை உடைய முத்திரை வாசகம். முருகையன் திரும்பி வந்து சொல்றத ராக்கம்மா ஒப்புக்கிட்டாலும் அவளுடைய தலைமையில வந்திருக்கிற மற்றவங்க ஒப்புக்குவாங்களா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இசை மனதை மகிழ்விக்கும் ஒரு அழகிய மொழி. நம் உணர்வுகளை புரிந்து கொண்டு நம் மண் நினைவுகளுக்கு உயிர் கொடுத்து நம்மோடு பயணிக்கும் இனிய இசை. உங்கள் மனம் விரும்பும் பாடல்களோடு உங்கள் ஆசைகளையும் இசையால் இணைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. இசையின் சிறகில் உங்கள் மனங்களோடு பயணிக்கிறேன் வசீகரன். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு பிடித்த பாடலை குறிப்பிட்டு கட்செவி குரல் பதிவாக 9486282424 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக வணக்கம்.
1: அப்படின்ற பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து கொடைக்கானல் பண்பலை 100.5 இனிய இரவு வணக்கம். அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வந்து நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே அப்படின்ற பாடல் போடுங்க. இந்த பாடல் வந்து அபிராமம் நேயர்கள் எல்லாத்துக்காகவும். நன்றி.
0: இதோ அப்துல் காதருடைய விருப்ப பாடல்.

0: வாட்ஸ்அப் எனும் கட்செவி வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. விருப்ப பாடல் கேட்டிருக்கும் அடுத்த நேயர்,
1: வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் மயம்பலத்திலிருந்து கால் இங்கே பேசுகிறேன். எனக்கு இட்லி கடை படத்திலிருந்து எத்தனை சாமி பாடல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: இதோ லிங்கேஷ் அவர்களின் விருப்ப பாடல்.

காந்தியத்தை போற்றுவோம், அறவழியில் நடப்போம், மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். அக்டோபர் 2 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகை. அன்று நீங்கள் வாங்கும் 916 HUAD தங்க நகைகளுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. மணப்பெண்ணின் மாணிக்கத்தீர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகை. அறம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அறத்திற்கே உண்மைதான் அடிப்படை. மகாத்மா காந்தி.

0: குரலாய் பகிர்ந்த உங்கள் அன்பை பாடலால் கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. விருப்ப பாடல் கேட்டிருக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கொன்னத்தூர் பாப்பாவலசிலிருந்து கார்த்திகேயன் பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் காதல் சுகமானது படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாடல். அன்பு அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்குமோ இந்த பாடல்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.

0: பொறுப்பு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: கொடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் நல்வாழ்த்துக்கள்.

0: உங்கள் குரலிற்கு இசையால் முகவரி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு. விருப்ப பாடலோடு காத்திருக்கும் அடுத்த அன்பு உள்ளம், வணக்கம்.
1: கோடை பன்மலை சொந்தங்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பாகநேரி எம்கே நகர்லேருந்து கார்த்திகேல்வி பேசுகிறேன். படம் பேர் கலகலப்புட்டு, பாடல் காரக்குடி இளவரசிங்கிற பாடல் போடுங்க. நன்றி.
0: நன்றி. இதோ உங்களுடைய விருப்ப பாடல்.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த குரல் பதிவு வருக. வணக்கம்.
1: என் அன்பு தோழி கோடை இளவரசிக்கு வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கும்பரத்திலிருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு. எனக்கு பிடித்த பாடல் கலைஞன் படத்திலிருந்து திலுபரு ஜானே.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் நேரம் 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சொந்த பந்தம் நிகழ்ச்சியில ஒரு பாப்பா அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அஃப்ரா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: இப்ப 10th போக போறேன்.
0: 10th போக போறீங்க? பெரிய கிளாஸ் போக போறீங்களா?
1: ஆமா.
0: ரொம்ப பயமா இருக்கா? இல்ல, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இத்தனை நாள் வந்து விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட, இப்போ வந்து நீ 10th அடி எடுத்து வச்சுட்ட, நீ நிறைய மார்க் வாங்கணும், இதுதான் வந்து உன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு?
1: ரொம்ப பயமா இருக்கு.
0: பயமா இருக்கு, ஆனா எல்லாமே ஈஸி தான். என்ன, படிச்சது தானே வரும் அதுலயும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி இல்லைங்களா?
1: ஆமா.
0: சரி, நீங்க எந்த ஊரு?
1: நாங்க வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிள்ளின்ற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்.
0: உங்க ஊரோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: பிச்சாவரம்.
0: பிச்சாவரம் ஏரி ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: எத்தனை வாட்டி போயிருப்பீங்க?
1: நிறைய தடவை போயிருக்கேன்.
0: நிறைய தடவை போயிருப்பீங்க. சரி, கொடைக்கானலுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா?
1: இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: சூப்பராக இருக்கு.
0: நல்லா இருக்கா? நல்லா. எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்த்தீங்க?
1: ரோஸ் கார்டன். நிறைய இடம் போகணும்.
0: குணா கேவ்
1: நிறைய போகணும்.
0: நிறைய போனீங்க. எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: பில்லர் ராக்ஸ்.
0: அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா?
1: ஆமா.
0: சரி, போட்டிங் போனீங்களா?
1: இல்லை.
0: லேக் கிரவுண்ட் சுற்றி நடந்து வந்தீங்களா? நடந்து வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு?
1: சூப்பராக இருந்துச்சு.
0: நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு வரியில தான் பதில் சொல்வீங்களா? நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டில் வந்து அப்பா, அம்மா, ரெண்டு தங்கச்சி, நான்.
0: அவங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க.
1: அப்பா பேர் முஜிபுர் ரஹ்மான், அம்மா பேர் சரிஃபா பேகம், ஃபர்ஸ்ட் தங்கச்சி பேர் அஸ்ரா, செகண்ட் தங்கச்சி பேர் அமீரா.
0: அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: அப்பா வந்து அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க.
0: சரி. தங்கச்சி?
1: தங்கச்சி வந்து இப்போதான் ஒரு தங்கச்சி 9th போக போறா, இன்னொரு தங்கச்சி 5th போக போறா.
0: ரெண்டு தங்கச்சியுமே ரொம்ப சேட்டையா?
1: ஆமா.
0: ரொம்ப சேட்டை பண்றது எந்த தங்கச்சி?
1: ஃபர்ஸ்ட் தங்கச்சி.
0: சரி, யார் யாருக்கு ரொம்ப சண்டை வரும்? உங்களுக்கும் முதல் தங்கச்சிக்குமா, இல்ல உங்களுக்கும் ரெண்டாவது தங்கச்சிக்குமா?
1: ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கும் தான்.
0: ஃபர்ஸ்ட் தங்கச்சி. எதனால சண்டை வரும்? சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்கும்போது அப்படியா?
1: அந்த மாதிரி.
0: சரி, யார் சமாதானம் ஆகுது? நீங்க தானா? சரி, ரொம்ப நல்லது. என்ன பாடல் கேட்கலாம் இப்ப நிகழ்ச்சியில?
1: டியூட் படத்துலேருந்து ஊரும் பிளட் சாங்.
0: ஒரு வரி பாடுறீங்களா எங்களுக்காக? வேண்டாமா? சரி, ரொம்ப நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 worth இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

0: உங்கள் இதயத்தின் ஓசையை இசையாக மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. விருப்ப பாடலோடு அடுத்த குரற்பதிவு.
1: வணக்கம் கோடை எஃப்எம்க்கு. என் பெயர் காயத்ரி, நான் திண்டுக்கல்லிருந்து பேசுகிறேன். எனக்கு கொஞ்சி பேசுகிற வேணாங்கிற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: இதோ உங்கள் விருப்ப பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நேரம் 7:44. விருப்ப பாடலோடு காத்திருக்கும் அடுத்த அன்பர் யாரோ, வருக. வணக்கம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் கொடைக்கானல்லிருந்து சுதா ஜெகன் பேசுகிறேன். எனக்கு வந்து பண்ணையாரும் பத்மினின்ற திரைப்படத்திலிருந்து

0: பாசம் என்ற பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியின் அடுத்த குரல் பதிவு. வருக. வணக்கம்.
1: வணக்கம். தொட்டியத்திலிருந்து கவிதா மனோகரன் பேசுகிறேன். விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணை பாடல் போடுவதை கேட்டுக்கொள்கிறேன்.
0: உங்கள் விருப்ப பாடலை வழங்குகிறது கோடை பண்புலை 100.5. கேட்டு ரசிக்கலாம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். நிறைவான நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாலைகுண்டமுட்டிலேருந்து ராஜலட்சுமி. படம் இறக்கை பாடல். கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரே. நன்றி. வணக்கம்.

நேயர்களின் விருப்ப கானங்களோடு இனிதே நிறைவுக்கு வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை 7 மணிக்கு. தொடர்கிறது இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. முன்னதாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக்கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய

அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Good evening, folks. This is Akash.
1: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் நேரம் இரவு 8:05.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. புன்னகை பூக்கும் பருவம், புதுமைகள் பிறக்கும் பருவம், பட்டாம்பூச்சி போல மனம் சிறகடிக்கும் பருவம். இந்த அழகான மாணவ பருவத்தில் பயணிக்கும் மாணவ கண்மணிகளை வரவேற்று கோடை பண்பலை நிறுபுலியாய்ந்தின் இளமை பேசுகிறது. இன்றும் வழக்கம் போல இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. வார்த்தை சங்கிலி மற்றும் இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்குன்னு இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. அறிமுக மாணவ கண்மணிகள் வரலாம் 24 24 24 இலும், வழக்கமாக வரக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம் 24 24 29 இல். முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு அறிமுக மாணவ கண்மணிகள் வரலாம். 24, 24, 24 வழக்கமாக வரக்கூடிய மாணவ கண்மணிகள் வரலாம். 24, 24, 29 முன் இணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை நிர்புள்ளி 5.

0: பண்பலை சொல்லும் நேரம் 8:18 நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து
0: விளையாட்டு விளையாட போறோம். சரியா மோனிகா? புன்னகை,
1: கைபேசி,
0: சி சொல்லிருக்கீங்களா? சித்திரம்,
1: மாமரம்,
0: மாமரம் மா சொல்லிருக்கீங்களா? மானிடம், மான் சொன்னீங்களா? என்ன
1: சொன்னீங்க?
0: மரம் சொன்னீங்களா? நான் மாண்பு சொல்லவா? புதுமை சொல்லலாமா? புதுமை, மைதானம். சரியா, அருமையா விளையாண்டீங்க மோனிகா. உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. கேப்போமா? நன்றிமா.

0: பண்பலை செல்லும் நேரம் 8:25 நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க தம்பி?
1: சிவகங்கை மாவட்டம் கர்நாடகாத்தான் ராஜா அண்ணாமலை நகர்லேருந்து அன்புமணி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க அன்புமணி? இயற்கை வளங்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லணும், சரியா?
1: சரிக்கா.
0: கடல்
1: ரிஸ்க் ரிஸ்க்
0: ரிஸ்க் ரிஸ்கா இல்ல ரிஸ்க் ரிஸ்கா?
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வானம்
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வானம் உங்களுக்கு ரிஸ்க் ரிஸ்கா?
1: கட்டுரை
0: கடிதம் சேர்ந்து வருது அப்படிதானே தம்பி? அதாவது சொல்ற வேகத்துல அப்படி வருது. அப்படி வச்சுக்கலாம், சரியா?
1: சரிக்கா.
0: உங்களுக்காக பாடல் தருகிறது பண்பலை, கேட்போமா?

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்தின் இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சொத்திய வட்டம் உடையாபுலம்லேருந்து சுரேஷ் பேசுறீங்களா?
0: சுரேஷ், எப்படி இருக்கீங்க தம்பி?
1: நல்லா இருக்கீங்களா?
0: எத்தனை வகுப்பு படிக்கிறீங்கப்பா?
1: கைபேசி, சிங்கம்,
0: சிங்கம், மாண்பு சொல்லலாமா? மந்திரம் சொல்லலாமா? சரிப்பா, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, கேட்போமா?
1: கேக்கலாங்க.
0: நன்றிப்பா.

is.

0: எல்லாருக்கும் வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5. தொடர்ந்து கேளுங்க. கோடை பண்பலை 100.5.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 8:39 நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது என்று வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்னு இரண்டு விளையாட்டுகள் இருக்கு. மாணவ கண்மணிகள் அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து கோ ஜெகதீஸ்வரன்.
0: பேர் மட்டும் திருப்பி சொல்லுங்க தம்பி.
1: கோ ஜெகதீஸ்வரன்.
0: ஜெகதீஸ்வரனா? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9ஆம் வகுப்பு. வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: ஆ, முடிச்சாச்சு.
0: இப்போ விடுமுறை விட்டுருக்காங்கல்ல, எங்க ஊருக்குலாம் போலையா?
1: போல மேம்.
0: ஏன், நண்பர்களோட சேர்ந்து கூட விளையாடலையா?
1: அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன்.
0: எத்தனை நண்பர்கள் இருக்காங்க?
1: 10 பேர் இருப்பாங்க.
0: 10 நண்பர்கள் இருக்காங்களா? பரவாயில்ல, கொடுத்து வச்சு ஆளு. சரி, இப்போ வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட போகிறோம். சரியா தம்பி?
1: சரி.
0: எவை நிறங்கள்? சரியா, நிறங்கள் வந்து சரியா இருந்துச்சுன்னா இஸ்கு இஸ்குன்னு சொல்லணும். நிறங்கள் இல்லாததுக்கு வந்து ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். சரியா?
1: சரி.
0: கருப்பு
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கருப்புன்னு நிறம் இருக்குல்ல,
1: இஸ்கு இஸ்கு.
0: சிவப்பு
1: இஸ்கு இஸ்கு.
0: பேனா
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கைபேசி
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வெள்ளை வெள்ளை ஒயிட் சொல்லுவோம்ல,
1: இஸ்கு இஸ்கு.
0: பச்சை
1: இஸ்கு இஸ்கு.
0: புத்தகம்
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: எழுத்து
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: அருமையா விளையாண்டீங்க தம்பி, உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. கேப்போமா? நன்றிப்பா.

0: பண்பலை செல்லும் நேரம் 8:46. நாம் இணைந்திருக்கின்றோம். இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்னு இரண்டு விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கோம். மாணவ கண்மணிகள் அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் மேடம் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம்

0: திண்டுக்கல் மாவட்டம் யார் பேசுறீங்க? யோக தர்ஷிதா. யோகான்னு கூப்பிட்டுக்கலாம் சரியா? சொல்லுங்க மேடம். தர்ஷிதா, தர்ஷிதா, யோக தர்ஷித். பாப்பாவா தம்பியா பேசுறது? பாப்பா. அப்ப மேடம்னு நீங்க சொல்றீங்களே, அதனாலதான் சரி நான் உங்களை மேடம்னு சொன்னேன். சரியா? சரியா தங்கோ? அக்கான்னு சொல்லலாம். சரியா குட்டிமா? அக்கா வரல, மேடம் தான் வரும் போல. அப்படியா? சரி. பாப்பா எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பா? சரி. சொல்லுங்க.
1: இன்னைக்கு எங்க

0: அக்கா வரல, மேடம் தான் வரும் போல. அப்படியா? சரி, பாப்பா எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பா? சரி
1: மேடம்.
0: சொல்லுங்க. அப்படியா? சரி, பாப்பாவோட பெரியமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். சரியா குட்டி? சரி, நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்? சரி, நீங்க குட்டி பாப்பாவா இருக்கிறதால நீங்க கேட்டதால உங்களுக்கு இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் எளிமையா. சரியா? மின்சாரம் தெரியும்ல உங்களுக்கு? மின்சாரத்துல என்னென்ன பொருட்கள் இயங்குதுன்னு சொல்லணும். சரியா? சரியா குட்டிமா? மின் விசிறி, அதாவது ஃபேன். வானொலி, ரேடியோ. கரும்பலகை. இனிப்பு. மின்சார அடுப்பு. அச்சுப்பொறி. பிரிண்டர். பிரிண்டர் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும்ல, பிரிண்டர். வட்டம். சட்டம். அருமையா விளையாண்டீங்க குட்டி தங்கம். உங்களுக்காக இனிமையா பாடல் தருகின்றது கோடை பண்பலை. கேப்போமா? நன்றிமா.
1: நன்றி மேடம்.

மாறி பேசுகிறது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. விழிகள் நித்திரையை அணைத்துக் கொள்ளும் இந்த நள்ளிரவு பொழுதினில் மலை முகடுகளில் இருந்து வீசும் தென்றல் குளிரை மட்டுமல்ல, மனதை வருடும் இனிய நினைவுகளையும் நம்மோடு பகிர்ந்து செல்கிறது. அந்த நினைவுகளோடு நம் இதயங்களில் நீக்கமற நிறைந்திருக்கும் இனிய குரலின் இசை பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

சரித்திரத்தை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். பாப் பாடகி உஷா உத்தூப் அவர்கள் கூட இவருடைய ஆடை வடிவமைப்பு மற்றும் பெரிய பொட்டு வைக்கும் பாணியை தான் பின்பற்றி வருகிறாராம். இதோ முதலாவதாக ஒலிக்கும் இந்த பாடலுக்கு சொந்தமான அந்த அசாத்தியமான குரல் யாருடையது என்று உங்களால் கணிக்க முடிகிறதா?

இரவின் நிசப்தத்தில் இசை மீட்டிட இணைகிறேன் நான் வசீகரன். இவர் குரல் ஒலிக்காத திருமணமும் இல்லை, திருவிழாவும் இல்லை என்று பல வருடங்களாக நம்மோடு வாழ்ந்து பல தலைமுறைகளாக பாடி வருகின்ற ஒரு மகா கலைஞரின் இசை

லூர்து மேரி ராஜேஸ்வரி அவர்களின் காந்த குரலில்தான் இப்போது அந்த பாடல் ஒலித்தது. இவருக்கு 6 வயது இருக்கும்போதே தந்தை இயற்கை எய்தினார். இளமை பருவத்திலே வறுமை காரணமாக ஆடை வாங்குவதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். எஸ்வி வெங்கட்ராமன் ஐயர் இசையில் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்ப நாளிதே பாடலில் குழு பாடகியாக தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 6 ஆண்டுகள் இவர் குழு பாடகியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். குழு பாடகர்களை ஒவ்வொருவராக ஒரு வரி பாடச் சொல்வது வழக்கம். அப்படி தனக்கு கிடைக்கும் அந்த ஒரு வரி வாய்ப்புக்காக காத்திருந்து மற்றவர்கள் பாடுவதை கூர்ந்து கவனித்துதான் இசையின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அந்த ஒரே வரி வாய்ப்புக்காக காத்திருந்த சிறுமி பின்னாளில் தமிழ் திரைசை உலகையே தனது குரலால் வசப்படுத்திய எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் குரலில் பாடல் இதோ.

இனி வரும் பகுதி முழுவதும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களின் சாதனை பயணமாக தொடர்கிறது. இவருக்கு கே வி மகாதேவன் இசையில்தான் நல்ல இடத்து சம்பந்தம் படத்தில் இவரேதான் அவரு அவரேதான் இவரு பாடலை பாட முதல் வாய்ப்பு கிடைத்தது. தன்னை ஒரு முறை மிகவும் அவமானப்படுத்திய டி எஸ் ரங்கசாமியே இவருடைய முதல் பாடலை ஒளிப்பதிவு செய்த பெரிய பெருமையும் இவருக்குத்தான் சேரும். தன் இரண்டாவது தனிப்பாடலை பாடி முடித்த போது பெரிய அளவில் கலந்து ஆலோசித்து லூர்து மேரி ராஜேஸ்வரி என்ற பெயரை எல் ஆர் ஈஸ்வரி என்று மாற்றிய தருணமும் இதுவே.

0: எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து பல பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் மேடைகளில் இந்த பாடலை பாடாமல் இறங்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல் இது. பாடும் போதே இந்த பாடல் காலத்தால் அழிக்க முடியாத பாடல் என்று தெரிந்துதான் பாடினாராம். பழம் என்பதை பயம் என்று பாடி வட்டார மொழி ஆளுமையை பாடலில் எடுத்து கொண்டு வந்த பெருமையும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கே சேரும். அந்த பாடல் இதோ.
1: அலங்க பயம், அலங்க பயம், அலங்க பயம்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் இசை சரித்திரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1961 மார்ச் 23 பாசமலர் படத்தில் மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதனின் இசையில் பதிவான வாராயோ தோழி பாடல்தான் எல்லாரீஸ்வரியின் வாழ்க்கையை மாற்றிய திருப்பு முனைப்பாடல். இந்த வாய்ப்பு நழுவிவிடுமோ என்ற ஏக்கத்தில் இரவு முழுவதும் கண்ணீர் வடித்தாராம். முந்தைய நாள் முழுவதும் கோரஸ் பாடியதால் ஏற்பட்ட கடுமையான தொண்டை வலியையும் பொருட்படுத்தாமல் மறுநாள் தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி இந்த பாடலை பாடி முடித்தார். இன்றளவும் திருமணங்களில் இந்த பாடல் ஒலிக்காமல் ஒரு திருமணம் நிறைவடையாது என்று சொல்லும் அளவிற்கு காலத்தால் அழிக்க முடியாத பெருமையை பெற்றிருக்கிறது.

150 வாத்திய கலைஞர்களை கொண்டு பி. சுஷிலா அவர்கள் பாட வேண்டும் என்று முதலில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இறுதியில் எல். ஆர். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்தான் இது. பாடலின் தொடக்கத்தில் இடம்பெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் எனும் உணர்வுகள், ஹம்மிங் எனப்படும் ரீங்காரம், அதனைத் தொடர்ந்து பாடல் முழுவதையும் ஒரே டேக்கில் பாடி முடித்தார். தர்தி என்ற இந்தி திரைப்படத்தை உருவாக்கிய போது இதே போல பாடல் பாட வேண்டும் என்று கேட்டார்களாம். எங்களால் இப்படி பாட முடியாது என்று அங்கிருந்தவர்கள் மறுத்துவிட்டனர். எல். ஆர். ஈஸ்வரி அவர்களுடைய பாடலை கேட்ட கானக்குயில் லதா மங்கேஷ்கர் அவர்களே இவரை நேரில் சந்திப்பதற்காக சென்னைக்கு வந்தார். அப்படிப்பட்ட மறக்க முடியாத அந்த பாடல் இதோ.

0: நேரம் 9:32.
1: எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் எப்போதும் உயர் சுருதியில் மட்டும்தான் பாடுவார் என்ற பிம்பத்தையும் கருத்துக்களையும் தூள் தூளாக தகர்த்தெறிந்த பாடல்களில் ஒன்றுதான் இப்போது ஒலிக்கப் போகிறது.

கருப்பு பணம் திரைப்படத்தில் இவர் பாடிய அம்மம்மா கேலடி தோழி பாடலை கேட்டு வியந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் தன் படத்தின் முழு கதையையும் விவரித்து, ஒரு அப்பாவி பெண் திருமணம் முடிந்து தன் கணவரிடம் பாடினால் எப்படி இருக்குமோ அப்படி பாட வேண்டும் என்று கூறி மென்மையாக பாட வைத்த பாடல் இதோ ஒலிக்கிறது.

எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் எத்தனையோ பரிசோதனை முயற்சி பாடல்களுக்கு தனது தனித்துவமான குரலாலும் அபாரமான பாவனைகளாலும் உயிர் கொடுத்திருக்கிறார். உணர்ச்சிகளை பாடலுக்குள் இயல்பாக கொண்டு வரும் திறமையில் அவருக்கு நிகர் அவரே. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: உபாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் கிரகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செல்வம் வாருங்கள்.

பணம் படைத்தவன் திரைப்படத்தின் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ பவளக்கொடி பாடல்களில் தனது ஹம்மிங் எனப்படும் ரீங்காரத்தினால் ரசிகர்களை வியக்க வைத்தவர் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள். அதேபோல் வள்ளவன் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பளிங்கினால் ஒரு மாளிகை பாடலை ஒரே டேக்கில் பாடி தனது அபார திறமையை மீண்டும் நிரூபித்தார். அந்த மிரள வைக்கும் பாடலை இப்போது கேட்போம்.

சிறு வயதில் மார்கழி மாதத்தில் எம்எல் வசந்தகுமாரி அவர்களின் அம்மன் பாடல்களை கேட்டு கேட்டு ரசித்து இந்த மாதிரி நாமும் பாடமாட்டோமா என்று ஏங்கி தவித்து தனக்குள்ளே அந்த ஆசையை வளர்த்து கொண்டார் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள். அவருடைய அந்த நீண்ட நாள் கனவு வரமளித்து உலகமெல்லாம் பாடலின் மூலம் நனவானது. அதனைத் தொடர்ந்து செல்லாத்தா பாடல், பிறகு பக்தி பாடல்கள் மேல் பக்தி பாடல்களை பாடி ஆன்மீக உலகிலும் நீங்கா இடம் பிடித்தார். பக்தி பாடல்களில் தெய்வீகத்தை தந்த அந்த குரல் திரையில் பெண்ணின் சுதந்திர குரலாக எப்படி ஒலித்தது தெரியுமா?

0: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இந்தி, கொங்கணி, ஆங்கிலம் என பல மொழிகளில் 7000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்கிறார் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள். கவிஞர் வாலி அவர்கள் வெறும் 5 நிமிடங்களில் வரிகள் எழுத, தமன் இசையமைக்க, தனது 71வது வயதில் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் டி. ராஜேந்திரன் அவர்களோடு இணைந்து பாடிய பாடல்தான் வஸ்தி படத்தின் கலாசலா. தனது 80 வயதில் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலும் ஒரு பாடல் பாடி அசத்தியிருக்கிறார். இத்தனை வயதில் நாம் எல்லாம் குரல் தடுமாற்றுமோ நடுக்கமோ இல்லாமல் பேசுவோமா என்றே தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அவ்வளவு அழகாக பாடல் பாடுவதை பார்க்கிற போது அத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராச்சரியம் எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள். சங்கீதமே இவருக்கு துணை, இவருடைய பாடல்கள்தான் நமக்கு துணை.
1: தனிமை எதுக்கு நான் பாடணும்? எனக்கு எதுக்கு தனிமை? எனக்கு சுத்தி என்னோட ரசிகர்கள் இருக்கும் போது எனக்கு எதுக்கு தனிமை? நான் ஒரு பட்டத்து ராணி.
0: விழிகள் மெதுவாக தூக்கத்தை தழுவும் இந்த நள்ளிரவு நேரத்தில் நினைவுகளோடு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். வசீகரன்.

0: இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் அமைதியில் இதயம் விழித்திருக்கும் நேரம், இசையின் இனிமையில் நினைவுகள் மலர்ந்திடும் நேரம், நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்கள் ஒலிக்கும் தருணமாய் இது நம் கோடை பண்பலின் உருப்புள்ளி ஆய்ந்தின் நினைவே சுகம். இன்று காவிரி நதியின் இசையிலும் மலைக்கோட்டையின் கம்பீரத்திலும் கோயில் மணியின் ஓசையிலும் வரலாற்றின் ஒவ்வொரு பக்கத்திலும் தன்னை அழகாக எழுதி கொண்டிருக்கும் திருச்சி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு. திருச்சி மாவட்ட அன்பு நேயர்கள் அழைக்கலாம் பண்பலையின் இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடி பண்பலை நெருப்புள்ளி ஆய்ந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருச்சி மாவட்டம் மலப்புரம் காமராஜர் நகர் காத்திருக்கேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: மே மாதம்
0: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

சினிமா பிடிக்கும் கோடம் பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
1: அன்பு சகோதரிக்கு, இரவு வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சுமதிமா. உங்களுக்கு என்ன பாடல் இப்போ கேட்கலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து செண்பகமே செண்பகமே, அதுல வந்து வாசாலிலே பூசணி பூ வச்சுட்டா அந்த பாட்டு போடுங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது.
1: நன்றிங்க. நன்றி.

0: நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மருந்தாவது வட்டம் மேடம், கோவில் பட்டில சுப்பிரமணியம் மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: சாமில இருந்து மனத்தட்டு கும்பிட்டு மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
2: மண்ணத்தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:18 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் ஆனக்கிப்பட்டிலிருந்து கற்பகம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: பொன்மணியிலிருந்து நெஞ்சு.

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி

0: பண்பலையில் இணைந்திருக்கின்றோம் நினைவே. சுகம் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றா கம்பட்டி குண்டுமணி மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: இந்த இளமை ஊஞ்சலாடி வந்து உனைய ஒரே நாள் உனையாங்கிற பாடத்தை ஆணைக்கல்பட்டி திபாகரன் வடவுத்தூர் தனவர்களுக்காக நம்ம ஆணையர்களுக்காக
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: எனக்கு முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காக்கு திரும்புமா என் பாட்டை விரும்புமா அந்த பாடலை கொடுங்கம்மா.
0: இதோ உங்களுக்காக இசை காற்று தருகின்றது கோடை பண்பலை நெருப்புலி ஐந்து. நன்றிங்க.

0: இனிப்பில் காத்திருக்கும் நீர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுர பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் உங்க கேட்கலாம்?
1: அம்மன் கோவில் திருவிழா மேடம், படம் வாசமுள்ள வெட்டி வேறுங்கிற பாடல் மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
2: வாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள மல்லியப்பூ கொஞ்சி மணம் வீசுதடி, வாசமுள்ள மயிலே

0: இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நிருபுலியாய்ந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் முருங்கை சண்முகவேலு.
0: பெயர் மட்டும் திருப்பி சொல்லுங்கய்யா.
1: சண்முகவேலு.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: முத்து படத்திலிருந்து தில்லானா தில்லானா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:45. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருந்து சுரேந்தர் பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: அரங்கேற்ற வேலையிலிருந்து உமா ரமணன், கே ஜே ஜேசுதாஸ் பாடினது
0: ஆகாய வெண்ணிலாவை.
1: ஆகாய வெண்ணிலாவை
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
1: தேங்க்யூ மேடம். ஆஹா.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:50 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சுரையூர்ல முத்துக்குமார்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: உரிமை படுத்துலங்க மேடம். மடரே நலமா மடிமேன் இளவா பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

பழமையின் பெருமையையும் புதுமையின் வேகத்தையும் தன்னுள் சேர்த்து வைத்திருக்கும் அழகான திருச்சி மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இன் இசையால் இசை சிறகடித்து உங்கள் உள்ளங்களில் இனிமையை விதைக்கவும், நினைவுகளின் வாசலை மெதுவாக திறக்கவும், உணர்வுகளுக்கு உயிரூட்டவும் இரவின் நெஞ்சில் இன்னிசை பூக்கள் மலரச் செய்ய வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. உங்கள் இரவுக்கு இசை சிறகாக உங்களோடு நான் வசீகரன்.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள் அதிகாலை 5 மணிக்கு, அருள் மாலை காலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பொதுமறை பொலிவுடன் 6:30 மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைட்ஸ் கிச்சடி பொன்னியரசியின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரில் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:10 வேளாண் தகவல்கள். 7:20 பாட்டும் பதமும். 7:30 சிவா டெக்ஸ்டைல்ஸ் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சுகமான காலை. 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மெக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். மௌனம் தந்த பாடம் என்ற தலைப்பில் வானவில் விரிகின்றது. 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் பஞ்சாயத்து பேசலாமா என்ற தலைப்புடன் சிறப்பு விருந்தினராக நல்லோர் வட்டத்தின் நிறுவனர் பாலசுப்பிரமணியன் என்ற பாலு அவர்களுடனான உரையாடல். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 வசந்தன் கோயில் தேடி வரும் பண்பலை சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் வருதம்பட்டி மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து. நண்பகல் 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் யாதுமாகி. நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து கொடைக்கானல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை நகர்ப்புற வட்டார ஒருங்கிணைப்பாளர் டி ஜாக்குலின் மேரி அவர்களுடனான நேரலை உரையாடல் இடம்பெறும். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள் இணைகிறார். 1:00 நெஞ்சில் நிறைந்தவை நேயர்கள் விருப்ப பாடல்களுடன். 2:00 டோல் தமாக்கா தூள். 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் உயிரெழுத்து. நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புறையும் இணைந்து திண்டுக்கல் மாவட்டம் காளீஸ்வரி அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்துரிகை திக்குமுக்கு வண்ணத்துரிகையாக. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துரிகை. 5:00 சித்திரச்செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். 5:40 நாவல் நேரம் சோலைமலை இளவரசி. 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளி ஏற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர்கள் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இளமை பேசுகிறது சொலவடை

இன்று சக வருடம் 1948, அஸ்வினா 10, பராபவ புரட்டாசி மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, அக்டோபர் மாதம் 2 தேதி, 2026 வெள்ளிக்கிழமை.